0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து

0: 45 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலா தான் இருக்கும்.
0: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
0: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
0: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
0: என்னது புரியலையே?
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தால?
0: மேற்கு பக்கம்.
1: வலது கை?
0: தெற்கு பக்கம்.
1: இடது கை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது, அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு குறிக்கோள்கள் தான் இருக்கணும். ஒன்னு நாம விரும்பினதை அடையிறது, ரெண்டாவது அடைஞ்ச அந்த ஒரு விஷயத்த அனுபவித்து மகிழ்றது. இந்த ரெண்டாவது வாய்ப்பு பயம் இல்லாம வாழக்கூடிய நபர்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்றாரு லோகன் ராயர் சால் ஸ்மித். அதாவது தங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்ற பயத்துல குழம்பக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத உணராம நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறதும் பயப்படுறதும் ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. வாழ்க்கை பாதையில தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னா மன குழப்பத்திற்கு கொஞ்சமே இடம் கொடுக்க கூடாது. எதை செஞ்சாலும் அதை உறுதியோட ஊக்கத்தோட செய்யணும். என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள் வந்தாலும், என்ன மாதிரியான சோதனைகள் உண்டானாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டாலும் நிலை திரளாது மன உறுதியோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை அவசியமா வேணும். ஒருத்தர் நல்லவர் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் பாடுபடணும். ஆனா ஒரே ஒரு வினாடியில கெட்டவன்னு பெயர் எடுக்க முடியும். தீமையான காரியங்களை ரொம்ப எளிமையாவும் சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்க முடியும். ஆனா நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நெடுநாட்கள் கடினமா உழைக்கணும். நல்ல செயல்களை செய்யறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணணும். சிறந்த ஒரு பயிற்சி வேணும். குறையாத ஊக்கம், உறுதி, மனக்குழப்பம் கொஞ்சமும் இல்லாத நன்னம்பிக்கை நிச்சயமா வேணும். ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நம்மளை உயர்த்தும். நம்பிக்கை அப்படின்ற ஒரு உணர்வு தான் முயற்சிக்கு உரம் கொடுக்கக்கூடியது. உணர்ச்சி உடையவனே செயலாற்ற முடியும். நம்பிக்கை உணர்வு மட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா வாழ்க்கை பாதையில முன்னேற முடியாது. முயற்சியே செய்யாம இது உண்டாகலையே, அது உண்டாகலையே, இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே அப்படின்னு வீணா அழுத்துக்கிறதும் அலட்டிக்கிறதும் புத்திசாலித்தனம் கிடையாது. தீனி தின்னாதிருக்கும் பசுவின் மடியில் பால் சுரக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்பிக்கை உணர்வு ஊராதிருக்கக்கூடிய உள்ளத்தில் முயற்சி பிறக்காது. முயற்சி இல்லை என்றால் சிந்தனை வெளியாகாது. முயற்சியினால்தான் சிந்தனையானது செயலாகிறது. ஆக எதையும் செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஏன் கிட்ட இருக்குது அப்படின்ற தன்னம்பிக்கையே நம்ம மனசுக்குள்ள பசு மரத்தாணி போல பதிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் துணிஞ்சு தொடங்கணும். பல காரியங்கள் தொடங்கப்படாத ஒரு காரணத்தாலேயே நடக்க முடியாத ஒரு பிரமையை உருவாக்குது. அதே போல ஒரு காரியத்துடைய தொடக்கத்திலேயே அல்லது நடையிலேயே ஏதாவது தாமதங்கள் தடைகள் வந்துடுச்சுன்னா மனசு தளர்ந்து அந்த காரியத்திலிருந்து பின்வாங்கிடக் கூடாது. ஒரு காரியத்தின் தோல்வியே வெற்றியின் முதல் படி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு மறுபடி முயற்சிக்கணும். தொடர்ந்த முயற்சி தான் அனைத்து சாதனைகளுக்கும் அடிப்படையாய் அமையும். முயற்சியே ஒருவனுக்கு அழியாத மூலதனம். அதை கொண்டே அவன் தன்னுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவன் ஒன்றிற்காக முயற்சி செய்து அதில் தோற்றுவிட்டால் வருத்தப்படவே தேவையில்லை. அதனால் அவன் புதிய அனுபவத்தை அடைந்திருக்கிறான் அப்படின்ற உண்மையை உணரணும். மனக்குழப்பத்தோடு ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்யாம சோம்பி திரியறதும் சும்மா உட்கார்ந்திருக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். ஆக மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி, ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தார்.

0: ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவியல் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ராஜீவ்காந்தி நகர் ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பளபளன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கற தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்ளோ ஷைனிங்கா இருக்கு?
2: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
1: WRW
2: அப்படின்னா வாட்டர் ரெபலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
1: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ் அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: ஆசை மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் May 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
4: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுது மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
5: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
4: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
8: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி குறிப்பறிதல் அதிகாரம் 71, குறள் எண் 708. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றதுணர்வார் பெறேன். முக தோற்றத்தால் ஒருவருக்கு நேர்ந்த துயரத்தை உணர்பவரை துணையாக அடைந்தால் அவர் எதிரே நின்றாலே போதும், எதுவுமே சொல்ல வேண்டாம். உள்ள குறிப்பை உணர வல்ல நபரை உற்ற துணையாக கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா உணர்த்துறாரு. இந்த குறளுக்கு பொருத்தமான மகாபாரத நிகழ்வு ஒன்றை தெரிஞ்சுக்கலாம். தருமர் ராஜசுக யாகம் செய்யறதுக்கு இது சரியான தருணமா, தடைகள் ஏதாவது வருமா அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, மகத நாட்டு மன்னன் ஜடாசந்தனை முதலில் அழித்து விட்டால் தடைகள் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆக கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் மூணு பேரும் மகத நாட்டு மன்னன் ஜடாசந்தனை சந்திக்க போறாங்க. ஜடாசந்தனை சந்திச்சு, உங்களுடைய எதிரிகளாக வந்துள்ளோம், எங்கள் மூவருடன் அல்லது எங்கள் மூவரில் ஒருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் போர் புரிய வேண்டும் அப்படின்னு கூப்பிட்டதும் உடனே ஜடாசந்தன், கிருஷ்ணனோடு போர் புரிய எனக்கு மனமில்லை, அர்ஜுனன் வயதில் சிறியவனாக இருக்கிறான், பீமனே எனக்கு நிகரானவன் அப்படின்னு பீமனை தேர்ந்தெடுக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நேரம் அந்த போர் நடக்குது. அப்போ கடைசியா பீமன் தன்னுடைய மொத்த சக்தியின் திரட்டி ஜடாசந்தனை இரண்டு கூறுகளாக பிரித்து போட்டார். உடனே பீமன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல பிரித்து போட்ட கூறுகள் ஒன்றாக இணைந்து மறுபடியும் புத்துணர்வோடு எழுந்திருச்சு நிக்கிறாரு ஜடாசந்தன். ஏன்னா ஜடாசந்தன் அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வாங்கிய நபர். மறுபடியும் போர் ரொம்ப நேரமா நடக்குது, மறுபடியும் இரண்டு கூறுகளாக பிரித்து போட்டார் பீமன். மறுபடியும் ஒன்று சேர்ந்து புதிய பொலிவுடன் புதிய உற்சாகத்துடன் இருக்கிறார் ஜடாசந்தன். ரொம்பவே மனதளவுலயே உடல் அளவுலயே சோர்ந்து போயிட்டாரு பீமன். அப்போ கிருஷ்ணனுடைய முகத்தை பாக்குறாரு. கிருஷ்ணர் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு புல்லை எடுக்கிறாரு, அதை இரண்டாக கிழித்து தலைகீழாக மாற்றி வெவ்வேறு திசைகளில் வீசுறாரு. அதை கவனிச்சதும் பீமன் புரிஞ்சுகிட்டாரு, அடுத்த முறை ஜடாசந்தனை பிரிக்கும் போது இரண்டும் சேர முடியாதபடி வெவ்வேறு திசைகளில் தலைகீழா திருப்பி போட்டாரு. அப்போ வெகு நேரமா சேர முடியாததால் ஜடாசந்தன் அழிவை சந்தித்தான். பொதுவாவே நம்ம மனசுக்குள்ள நினைக்கக்கூடியத வாய் வழியா சொல்ல தயக்கம் காட்டுவோம், அல்லது சொல்ல மாட்டோம். மத்தவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் சொல்ல மாட்டோம். சில நேரங்கள்ல நம்மளுடைய நிலை தெரியக்கூடாது என்பதற்காக மகிழ்ச்சியாக இருப்பது போல அமைதியா இருப்போம். ஆனா எவ்வளவு நடித்தாலும் நம்மளோட மனசு ஒரு இடத்துலயாவது காட்டி கொடுத்துடும். இது சோர்வான தருணங்களுக்கு மட்டும் பொருத்தமான குரல் கிடையாது. மனதில் சில நேரம் சிலர் வஞ்சகமாக நினைப்பார்கள், பொறாமைப்படுவார்கள், கோபப்படுவார்கள். ஆதலால் அவர்களின் முகத்திலிருந்து அதனை அறிந்து கொள்வது மிக கடினம். ஆனால் முடியாத விஷயம் கிடையாது. மற்றவங்களுடைய முகத்தை மட்டும் அவங்க மனசுல இருக்கக்கூடிய உண்மையான எண்ணங்களை குறிப்பறிந்து ஒருவரால் உணர முடியும் என்றால் அப்படிப்பட்ட நபரா நாம வாழணும், அல்லது அப்படிப்பட்ட நபர்களை நம்முடன் உறுதுணையாக பெற்றுக் கொள்ளணும். உண்மையை அறிந்து கொள்ளுதல் மட்டும் இதில் போதாது. அதனுடைய பொருள் வழி ஆகியவற்றை உணரக்கூடிய கண்ணோட்டம், பிறர் அன்பு, இதுவும் முக்கியமானது. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி

0: அவசியமே இருக்காது.
1: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. காட்டுல இருந்து புலி ஒண்ணு தப்பிச்சிடுச்சு, வழி தவறி கார்பரேட் கம்பெனி ஒண்ணுல நுழைஞ்சிடுச்சு. கார்பரேட் கம்பெனியின் டாய்லெட்டின் ஒரு இருட்டு முளைக்குள் தன்னை இறுக்கி கொண்டது, அதாவது அமைதியா ஒளிஞ்சுக்குச்சு. மூச்சு கொட்டாமல் 3 நாட்கள் கிடந்தது. இப்போ அந்த புலிக்கு சரியான பசி. 3 நாட்கள் கடந்து போச்சு இல்லையா, 4வது நாள் தலையை நீட்டி வெளியே எட்டி பார்த்தது. தனியா ஒரு நபர் வர்றாரு. அந்த நபருடைய கழுத்தை கவ்வி இருட்டுக்குள் கொண்டு போனது நிதானமாய் பசி ஆறியது. அது அந்த கார்பரேட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர். யாருமே அவரை தேடல, யாரும் கண்டுக்கல. அடுத்த 3வது நாள் பசி எடுக்குது. அடுத்து வந்தாரு ஒருத்தர், அதே போல் சாப்பிட்டது. அவர் யாருன்னா, அவர் தான் ஜெனரல் மேனேஜர். அவரை யாருமே தேடல, கண்டுக்கவே இல்லை. உண்மையில அவரை காணாத சந்தோஷத்துல ரொம்பவே ஆனந்தமா இருந்தாங்க. வாழ வழியை கண்டு கொண்டது அந்த புலி. அடுத்தடுத்து வந்தவர்களை அடுக்கடுக்காக சாப்பிட்டது. யாரும் யாரையும் தேடினதா தகவலே இல்ல. அடுத்த நாள் வழக்கம் போல் ஒருத்தருடைய கழுத்த கவி இருட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. அவர் யார் அப்படின்னா, அந்த அலுவலகத்தின் OA, அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் பியூன்னு சொல்லலாம். அவ்வளவுதான், கதை கந்தலா போச்சுங்க. அடுத்த 1/2 மணி நேரத்துல அனைத்து அலுவலக ஊழியர்களும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பியூன் எங்க, காபி வாங்க போன பியூன் எங்க, 1/2 மணி நேரமா காணுமே, வடை வாங்க அனுப்புறனே, நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேட வேண்டிய இடத்துலயும் தேடிட்டாங்க. பதுங்கி கிடந்த புலியையும் குற்றுயிரும் குலையுருமா கிடந்த பியூனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. புலியை அடித்தே கொன்று போட்டார்கள், பியூனை காப்பாற்றினார்கள். இந்த கதை ஒரு கற்பனையான கதை. ஆனா இந்த கதை உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா, நம்மளுடைய மதிப்பு பதவியிலயோ வசதியிலயோ இல்ல, அது நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவியில தான் இருக்குது. ஒரு நாள் நாம ஊர்ல இல்லன்னு தேடப்படுறோமா, கொடுத்து வைத்த நபர் தான் நாம. போன இடத்துல மரியாதை கொடுக்கலன்னு சொல்றது தப்பு, மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம போறதுதான் தப்பு. சிந்திச்சு செயல்படலாமா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த கடல் ஓசை FM 90.4.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஆத்தங்கரையோரம் அமைதியாய் அமர்ந்தது அசைவ கொக்கு ஒண்ணு. ஆசைப்பட்டு அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு முடிவெடுத்தது. இன்னைக்கு மட்டும் நான் சைவ கொக்கா வாழ போறேன், அதுதான் உடம்புக்கும் நல்லதும் கூட அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஆற்றங்கரை ஓரமா அமைதியா தவம் பண்ண ஆரம்பிச்சது. மனதை ஒருமுகப்படுத்தியது, மூச்சு பயிற்சியோடு மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பித்தது. ஆரம்பித்த 5வது நிமிடம் சலசலன் ஓடக்கூடிய ஆற்றில் அந்த கொக்கோட கண்ணெதிரே கெண்டை மீன் ஒண்ணு துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த கொக்குக்கு பெரிய சோதனை, மனசு தளர்ந்து போச்சு. மறுபடியும் மனச ஒருமுகப்படுத்துது, எத்தனை சோதனைகள் வந்தாலும் இன்னைக்கு என்னுடைய விரதத்தை நான் முறியடிக்க மாட்டேன், இன்னைக்கு என்னுடைய விரதத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்களை மூடி சோதனைக்கு உட்படாதவாறு அமைதியாய் மந்திரத்தை முணுமுணுக்க ஆரம்பித்தது. ஆனா அந்த கெண்டமீனு சும்மா விடல, மறுபடியும் கண்ணெதிரே இன்னும் அதிகமா ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த முறை கொக்குக்கு ரொம்ப கடுமையான சோதனை. இறுக்கி பிடிச்சு வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச மனசும் அப்படியே தளர்ந்து போகுது. பொறுமைய சுத்தமா இழந்து போச்சுங்க சைவ கொக்கு. அரை நொடியில் அசைவ கொக்கா மாறிடுச்சு. தவத்தை முறித்து தடாலன தண்ணீருக்குள் பாஞ்சிடுச்சு. ஆனால் சோதித்த அந்த கெண்டை மீன் என்ன செஞ்ச தெரியுமா, கண்ணிமைக்க கூடிய நேரத்தில் கண்ணீர்னு தப்பி பழச்சு தண்ணிக்குள்ள ஓடி போச்சு. ஏமாற்றத்தோட தியானத்துக்கு திரும்பி வந்த கொக்கு தவ நிலையில் அமர்ந்து மறுபடியும் அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சான், நல்ல வேலை என்னோட விரதம் முறியல, என் விரதத்தை எப்படியோ காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆமா நீர்களே, பசிக்கான விரதமும் பசியோடு விரதமும் வெவ்வேறு வகையான கூறுகள். கடினமான வேலையில் எதிர்நீச்சல் போட கத்துக்கணும், அப்படி கத்துக்கலனா நீச்சல் தெரிஞ்சும் பயன் கிடையாது. நேற்றைய வேதனைகளும் இன்றைய சோதனைகளும் சேர்ந்ததுதான் நாளைய சாதனைகள். சோதனைகள் வரும்போது அதை சகிக்கிறது அப்படின்றது வேற, ஜெயிக்கிறது அப்படின்றது வேற. போற போக்கில் கடந்து போக சோதனை ஒன்றும் வெறும் கணுக்காலாறு கிடையாது, போராடி கரை சேர வேண்டிய காட்டாறு. ஆக போராடிதான் நாம கரையேறணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்தா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நல்ல ஒரு மழைக்காலம் வந்து போயிட்டுருக்கு. ஒரு வெயில் காலத்துக்குள்ளே ஒரு கோடை நேரத்துக்குள்ளே ஒரு மழை வந்து போயிட்டுருக்கு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இன்னும் ஒரு 2-3 நாட்கள் வந்து சொல்லியிருக்காங்க. காற்றோட வேகமும் அதிகமாயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம நாட்டு படகு மீனவர்கள்லாம் வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்து நம்ம மீனவர்களும் கடலுக்கு போகாமல் வந்து கரைகளில் தான் அவங்களோட வள்ளங்களை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க எல்லா பகுதியிலையுமே. சரி, இப்போ வரைக்கும் அந்த விஷயத்தை நான் மறந்துட்டு இப்போ வந்து மழை வந்துட்டுருக்கு. நல்லா நாள் முழுக்க மழை பெய்யுது, இரவும் மழை பெய்யுது, பகல் நோய் மழை பெய்யுது, எப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது. நல்லா இருக்குது. இந்த மழைக்காலத்தை வந்து கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வெயிலோட அந்த சூட்டு எல்லாம் மொத்தமாக தணிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மொத்த வெயிலும் வந்து போயிடுச்சு. வெயிலே சூரியனே பார்த்து ஒரு 3 ஆயிடுச்சு. கோடை நேரத்துக்குள்ளே இது ஒரு சிறப்பான விஷயம். சரி, இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் மழைக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 5 முதல் அதிகபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 29°C அப்படியே வெப்பநிலையும் குறைஞ்சிருச்சு. நம்மளுக்கு வெயிலே பார்க்காதனால நம்மளுக்கு அது தெரியவும் இல்லை. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: என்ன தர இது? பார்த்த மட்டும் இல்ல, தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
3: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
2: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
3: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
0: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. ஆசை மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் May 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. May 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 7:21 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தனித்தனியாக வந்து பிடிச்சிருந்தாலும் சாப்பாடு ஒரு உணவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து மொத்தமாக வந்து பிடிச்ச ஒரு விஷயந்தான். அதுவும் ஒவ்வொரு விதமான உணவுகளை வந்து ரசிக்கும் போதும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய உணவுகளை வேறு பகுதியில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாத ஒரு உணவுகளை வந்து சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ பிடிக்கும். அதில் நம்ம நிறைய ஊர் மக்களுக்கு நம்ம ஊரான மீன் குழம்பு, கருவாடு, இறால் இதெல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். நமக்கு அதே மாதிரி நம்ம ஊர் உணவுகள் வந்து பிடிச்சிருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடாத ஒரு உணவு வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வெளியூர்களுக்கு வந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ண ஆசைப்படும். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு கொங்கு நாட்டு உணவு திருவிழா அப்படின்ற ஒரு உணவு திருவிழா வந்து நடத்திருக்காங்க. அதாவது இந்த கொங்கு பெல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உணவு அதுங்கிறது

பெருசாக வந்து காரம் வந்து இருக்காது, பெருசாக வந்து நிறைய செயற்கையான பொருட்கள் மசாலாலாம் வந்து இருக்காது, நல்லா ஒரு இயற்கையாக வந்து சார்ந்து பண்ணுவாங்க. பல வருஷமாக அவங்களோட ட்ரெடிஷ்னலான உணவுகளை வந்து அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த கொங்கு உணவுகளை வந்து கொங்கு மண்டலத்தோட தனித்துவமான சுவைகளை வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஹோட்டலில் 15, 16, 17 இந்த தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா அப்படின்ற உணவு திருவிழா வந்து நடத்திருக்காங்க. மதியம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த திருவிழா வந்து நடக்குமா. 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி நீங்கள் அந்த பக்கம் போனீங்க, உங்களுக்கு வந்து சாப்பிடணும் இந்த மாதிரியான உணவுகளை வந்து ட்ரை பண்ணா, நீங்க அங்க இருக்கக்கூடிய அமுதகம் உணவகத்தில் போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பில் வந்து என்ன நடத்திட்டு இருக்காங்க, தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த 3 நாட்களும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின நீங்கள் போய் இங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க தகவல் வந்து சொல்லுவாங்க. 15, 16, 17 இந்த 3 தேதிகளில் அமுதகம் அந்த உணவு தமிழ்நாடு ஹோட்டலில் இருக்கக்கூடிய அமுதகம் உணவகத்தில் இது வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசம் FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் May 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை May 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு, விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 7:34 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாணியன். இப்போ 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, அவங்க 12வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான டிசி மற்றும் மார்க்ஷீட், அந்த தற்காலிக மார்க்ஷீட்னா வாங்குறதுக்கு நம்மளோட பள்ளிகளுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து வருவாங்க. இன்னைக்கு எல்லா மாணவர்களும் அவங்க நண்பர்களை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக வந்துருக்கும். அவங்களோட டிசினா வாங்கிட்டு காலேஜில் வந்து கொடுக்கறதுக்காக அந்த வேலைகள்லாம் இன்னும் தொடங்கிடுவாங்களாம். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க நம்ம பள்ளி மாணவ மாணவிகளுக்கு. நீங்கள்லாம் வந்து மறக்காமல் போயிருங்க. அதே மாதிரி தேர்வுகளில் நீங்கள் தேர்வு எழுதி அது வந்து மார்க் வந்து 10 மார்க் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, ரீவாலுவேஷன் போகிறதுக்கோ இந்த மீண்டும் வந்து பேப்பர் வந்து மதிப்பு கூட்டல் வந்து பண்ணுறதுக்கோ உங்களுக்கு தேவையான ஒரு நேரங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த நீங்கள் வந்து இனிமேல் வாங்கலாம், உங்களோட பேப்பர்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லா யார் யார் வந்து ரீவாலுவேஷன் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்க எல்லோரும் வந்து உங்களோட பேப்பர் வேணும் அப்படின்னா அந்த நகல்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர 13 முதல்லேருந்து விடைத்தாளோட நகல் வேணும் அப்படின்னா அதே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் எழுதின அந்த பேப்பரோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும். அந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து பார்த்துட்டு நீங்கள் எதுனா லைட்டாக தானே இருக்குது, இல்லை அதனால் மார்க் கொஞ்சம் கூட போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீவாலுவேஷன் வந்து கொடுக்கலாம், இல்லை ரீகவுண்டிங் வந்து கொடுக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து மார்க் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இல்லை தேர்ச்சி இதை வந்து தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு துணை தேர்வு பொது தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டமே வந்து இருக்குது. June 29 July 7 வரை, அடுத்த மாதம் தான் June 29 July 7 வரைக்கும் அந்த திரும்ப அந்த தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக நம்ம நீங்கள் பாஸ் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி போயிட்டு உங்கள் நண்பர்களை வந்து பார்த்துட்டு அப்படியே உங்களோட டிசியும் வந்து வாங்கிட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களோட தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வந்துருக்கும், அதே வந்து வாங்கிக்கிங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினச்சிருங்க. இது நம்ம கடலோசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:44 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்தது அன்றைக்கான விளைநிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விளைநிலவரங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 102.73 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 94.32 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,725 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,330 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,47 விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 114,640 இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் நிறைய இடத்துல மழை வந்து பெய்யுது, தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கு. நம்ம ஊரில் இந்த மழை பெய்தால் மட்டும்தான் நம்ம ஊரில் எவ்வளோ ரோடுகள் வந்து சேதமாயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நிறைய பகுதிகளில் தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக போய்க்கிங்க, அதுவும் தண்ணி கிடந்தால் ரொம்ப மெதுவாக போய்க்கிங்க. ஏன்னா பெரிய பெரிய பள்ளத்தை வந்து தோண்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே பள்ளம் வந்து ரோடு வந்து உடஞ்சி இல்லை வந்து இந்த சாக்கடை கழிவு நீர்கள்லாம் ஓடுறதுக்கான அந்த பள்ளங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பள்ளங்கள் அங்கங்கே வந்திருக்கு. இதனால் நிறைய விபத்துக்கள் வந்து ஏற்படுது. விபத்து ஏற்படுதோ அல்லையோ நம்ம வண்டிக்கு ஏதாச்சும் ஒரு அடி ஆகிடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணிக்குள்ளே வந்து விட்டடிக்கிறீங்க அப்படின்னா மெதுவாகவே போங்க, அது சேஃப்டியும் கூட. என்னன்னா எந்த நீங்கள் நம்ம ஏரியாவே இருந்தாலும் ஒரு 2 நாள் போகல அப்படின்னா 3வது நாள் அந்த இடத்துல தண்ணி தேங்கியிருந்தால் ஒரு குழி விழுந்துடும், அதெல்லாம் ரோடு தான் சேதமாயிடும். அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நிறைய பகுதிகளில். அதை பார்த்து கவனமுடன் வண்டியே ஓட்டுங்க. தண்ணிக்குள்ளே வந்து விடுறீங்க அப்படின்னா ரொம்ப மெதுவாக விட்டுக்குங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீ ஏன் யோசிச்சு பண்ணு? இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஐபிஎல் போட்டி இங்கே ஒரு ஓரமாக வந்து நடந்துகிட்ருக்கு, ரொம்ப நாளாக அது நடந்துகிட்ருக்கு. அது ஐபிஎல் போட்டியில் வந்து இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான போட்டிகளில் போயிட்டுருக்கு, யார் என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, நேற்று நடந்த ஒரு போட்டி எஸ்ஆர்ஹெச் மற்றும் ஜிடி அப்படின்னா குஜராத் அணி மற்றும் ஹைதராபாத் ரெண்டு அணிகள் வந்து விளையாண்டாங்க. இதில் ஒரு நல்லாவே வந்து சிறப்பாக விளையாண்டி குஜராத் அணி வந்து வெற்றி பெற்றாங்க. ஒரு பெரிய ரன் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்று முதலிடத்துக்கு வந்து போயிட்டாங்க. அவங்க தான் வந்து டேபிளில் வந்து டாப்பில் இருக்காங்க. எல்லா அணிகளும் அவங்களுக்கு கீழே தான் அணிகிற மாதிரி வந்திருக்காங்க. அடுத்தடுத்த இடங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெங்களூரு மற்றும் எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் அணிகள் வந்துருக்காங்க. சிஎஸ்கே 5வது இடத்துலையே ஒரு அரை மாதமாக வந்து தவிச்சிட்ருக்கு. அதை தாண்டி மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. இந்த மே மாதம் தொடங்கிலிருந்து அவங்க அப்படியே தான் வந்திருக்காங்க. உள்ளே போக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அந்த கடைசி போட்டி வரைக்கும் யார் வந்து செமிஃபைனலே போக மாட்டாங்க போவாங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த அணியுமே உறுதி செய்யலை நாங்கள் வந்து கட்டாயமாக அந்த செமிஃபைனல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜெயிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து 4 மேட்ச் தோக்குறாங்க, திரும்ப வந்து ஜெயிக்கிறாங்க. அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. பார்ப்போம், இந்த மாதிரியான ஒரு ஐபிஎல் தான் ஒரு பரபரப்பாக வந்து தரும். கடைசி மேட்ச் வரைக்கும் யார் தான் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகிறதில்ல அப்படிங்கிறது தான் தெரியுது. எல்லாருக்கும் வந்து அடுத்தடுத்த போட்டிகளில் ஒரு போட்டியில் ஜெயிச்சா அது மேலே போயிடுறாங்க, அடுத்த போட்டில் தோத்தா ரொம்ப கீழே வந்துடுறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. யார் இந்த வருஷத்துக்கான கப்படிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொறுத்திருந்து இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி

0: உலகில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டுரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் 3 குழந்தைகள் படித்தால் 1 குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக 6வது வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
3: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
4: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
3: அனுஜ் டைல்ஸ் ஸ்மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக். 10 லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் ஸ்மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
5: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
6: ஆசை மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
5: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கலாயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர்ற May 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை May 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நேரம் சரியாக 8:31 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னா யூபிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி நம்ம மத்திய அரசோட பல்வேறு துறைகளுக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான ஒரு தேர்வுகளை நடத்துகிறவங்க தான் நம்மளோட யூபிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சியில் இப்போ என்ன ஒரு பிரிவு வந்திருக்கு அப்படின்னா, நிர்வாக அதிகாரி, உதவி பேராசிரியர், மைனிங் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ரிசர்ச் ஆஃபீஸர், மொழிபெயர்ப்பாளர் அப்படின்ற அந்த பதவிகளுக்கான இடம் வந்து இருக்குது. அதுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அதெல்லாம் முடித்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஒரு ஆசை. யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து எல்லாமே வந்து சொல்லும் போது கலெக்டர் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலைகள் வந்து போயிடுது. ஆனால் அதை தாண்டி எக்கச்சக்கமான பிரிவுகள் யூபிஎஸ்சி வந்து இருக்குது. யூபிஎஸ்சி கீழே வந்து எழுதிட்டு இருக்காங்க. இதிலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு எல்லாருமே வந்து கலெக்டர் ஆகிட முடியாது, எல்லாருமே ஐபிஎஸ் வந்து ஆகிட முடியாது. ஏன்னா வந்து ஒரு 100 இடம் 150 இடத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் வந்து எழுதிட்டுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரியான தேர்வுகளையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு எழுதலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எழுத்து தேர்வு இருக்கும், நேர்முக தேர்வு இருக்கும். விண்ணப்பிக்க வர 29ஆம் தேதி தான் கடைசி நாளாக வந்து சொல்லியிருக்காங்க. upsc.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் இதை பற்றின நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய வேலைவாய்ப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம். upsc.gov.in இந்த தேர்வுகள்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம்

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே
1: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்க

0: வருதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:44 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இப்போ நம்ம வெயில் காலத்துக்கு நடுவில் வந்து மழை வந்து பெய்துட்டுருக்கு. நிறைய பகுதிகளில் நம்ம மீனவர்கள் வந்து கடலுக்கு வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. யாரும் வந்து கடலுக்கு போகலை. கடலுக்கு போகாமல் வீட்டிலேருந்து இந்த வலை கட்டுற வேலைகள் வந்து அவங்களோட விசைப்படகுகளை வந்து வேலை பார்க்குறது அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த விசைப்படகு வேலையிலையும் வந்து சரிவர பார்க்க முடியல, ஏன்னா பகல் ஃபுல்லாக வந்து மழை. அந்த மழைக்கு நடுவில் எங்கிட்டு நம்ம போய் வேலை பார்க்குறது. அதனால் நிறைய இடங்களில் அங்கங்கே வந்து ஒரு ரெஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. சும்மா உட்காந்து நண்பர்களோட பேசிட்டு வீட்டில் குழந்தைகளோடு உட்காந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு நேரம். இதெல்லாம் வந்து சரியாயிரும் ஒரு 2-3 நாளில். இன்னொரு 2 நாள் வந்து சொல்லியிருக்காங்க, 15-ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து தொழிலுக்கு வந்து போயிடலாம். அது வரைக்கும் சரி, கோடை காலத்து வர்ற மழையை நம்ம கொஞ்சம் ரசிச்சுக்கிருப்போம். அது மட்டும் சொல்லிவிட்டு சாலைகளில் பார்த்துப்போங்க. ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், சாலைகளில் கவனமாக வந்து போய்க்குங்க. அதிகமாக நிறைய இடங்களில் ஒரு சாலைகள் பழைய சாலைகளாக இருக்கிறதுனால குழிகள் இருக்குது, சேதாரம் நிறைய ஆயிருக்கு. கொஞ்சம் கவனமாக வந்து போங்க. வண்டி அங்கங்கே வந்து தண்ணி நிறைஞ்சு வந்து ஜாம் ஆகி வந்து நிற்கிறது நின்றுட்டுருக்கு. அதனால் மெதுவாகவே வாகனங்களை வந்து இயக்கி கொள்ளுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: யாரை நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையும் இன்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யோவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யோவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான GDP மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை June 7 மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. GDP குறித்த தரவுகளின் உச்சவரம்பு நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 168 எடுத்தது. 169 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 வாஷிங்டன் சுந்தர் 50 எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
3: நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மக்களுக்கு வணக்கம். மக்களுக்கான தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. முதல் அடியை எடுத்து வை, எத்தனை படிக்கட்டு இருக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை, முதல் படியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாழ்த்துக்களோடு வாங்க. ஒரு வாய்ஸ் நோட்டு இருக்குது, யார் அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
6: ஹலோ, வணக்கம். ரைட்டர் சார் சிக்கந்தர், காலை வணக்கம். தங்கமான தங்கத்திற்கும் நிலையத்து பணிபுரியும் மற்றும் நேயர்களுக்கும் காலை வணக்கம். படம் நான் ஏன் பிறந்தேன், பாடல் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் அனுப்பினேன் என்ற பாடல் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நன்றி ஐயா. லைட் ஹவுஸ் தெரு சிக்கந்தர் ஐயா தான் பேசியிருந்தாங்க. ஒரு அழகான பாடல் டி எம் சொந்தராஜன் அவங்க குரலில் கேட்டிருக்காங்க. அடுத்து நிதன்யா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கடல் ஓசைக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு மனோ ஜுஜாதா வாய்ஸில் ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நாட்டாமா படத்தில் இரண்டு பாடல்களும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தாங்க.

0: மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344-65-4764.
1: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
2: அப்பா, இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்குப்ரெஷர் கூல் ரூப் டைல் பா.
1: டைல்ல அக்குப்ரெஷரா?
2: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
1: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
2: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
0: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், 500,000 சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7,000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500-7563-50.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுத போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரிவித்து?

0: புரிந்தேன். என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் சோழா, நினைத்து செயல்படு என் சோழா, உடனே செயல்படு என் சோழா.
1: டேய் சாப்பிட வாடா.
2: என்னம்மா சாப்பாடு?
3: ஆமக்கறி.
2: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
3: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
2: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
3: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
4: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
7: கேட்டு மகிழ்ந்திருக்கீர்கள் கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க மண்டகம் மைக்குண்டு வாவூசி நகர்லேருந்து அண்ணன் பி கே கனகராஜன் ஐயா எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு மீண்டும் சொர்க்கம், மீண்டும் சொர்க்கம் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. தங்கச்சி மடத்திலிருந்து கென்னடியன் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு சாந்தி நிலையம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சகோதரி திவ்யா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு கத்தி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. நம்ம வாழைப்பழங்கள் வந்து நிறையா வாழைப்பழங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. நம்ம நிறையா வாழைப்பழங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கற்பூரவள்ளி சாப்பிட்றதுனால நிறையா நன்மைகள் இருக்குது. இந்த கற்பூரவள்ளியில் நிறையா சத்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி, நார்ச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், எல்லா சத்துக்களுமே இந்த வாழைப்பழத்தில் இருக்கான். இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாது. அதாவது இந்த வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம அடுத்த உணவுகளை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம சில பல பல உணவுகளை, தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா கொஞ்சம் பசியை அடக்கும். இந்த வாழைப்பழத்தை தேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த வாழைப்பழத்தினால நிறையா வந்து நன்மைகள் இருக்கான். அதில் வந்து இந்த தூக்கம் நல்லா வருமா, இந்த வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா நல்லா தூங்குவோமா. மற்றும் வந்து எலும்புகள், உடம்புகள், மூளைக்கு வந்து முக்கியமாக நல்லா மூளையை நல்லா சிறப்பாக வச்சுக்கணுமா இந்த வாழைப்பழத்தில். இந்த வாழைப்பழத்தில் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், அவ்வளவு நிறையா சத்துக்கள் இருக்குது மக்களே. ஆனால் இந்த வாழைப்பழம் வாங்கினாவே உண்மையிலேயே 10 மணி நேரம்னாலும் திங்க நல்லா இருக்கும், ஆனால் சீக்கிரம் வந்து பசி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்தான 3 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை FM 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடச்சுட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர்ற May 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை May 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ், விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4. நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தான் ராமநாதபுரத்திலிருந்து சகோதரி அசினா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. 4 கில்லாடிகள் அந்த படத்திலிருந்து ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. மிக மிக அழகான பாடல். இந்த பாடலை வந்து நல்லா ரசித்து கேட்டால் உண்மையிலேயே நல்ல ஒரு வரிகள் இருக்குது. அது மாதிரி காருண்யா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலும் ரொம்ப சூப்பரான பாடல். சொல்ல துடிக்குது மனசு அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ராதா அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. வல்லரசு படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க மக்களே. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வர்றாங்க விளையாட்டோட. என்ன விளையாட்டுன்னு கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். பாடல்கள் வருது, இணைஞ்சிருங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரியை விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்.
0: மேடம் உண்மைதான் மேடம், நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும், 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்ச கணக்குல சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன், 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம். 1 week later.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா, ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷ்னி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதியாரோட வரிகள் நிறைய பெண்கள் மத்தியில வெறும் வாய் வார்த்தையா போகிருச்சு அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, விளையாட்டுல நிறைய பெண்கள் ஈடுபடுறது அப்படின்றது சமீப காலமா ரொம்பவே கம்மியாகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாவும் ஆயிருச்சு. நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கான காலகட்டத்துல பெண்கள் வந்து கால் பதிக்காத துறைகளே கிடையாது அப்படின்னு நாம ஒரு இடத்துல பெருமைப்பட்டுக்கிட்டாலும், விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் பெண்களோட பங்கு வந்து ரொம்பவே கம்மியான அளவுல தான் இருக்குது. இன்னைக்கான குழந்தைங்களோட உலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்ச நேரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் மொபைல் பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களால அது வந்து டக்குனே மாறிடுது. இந்த ஒரு நிலைமையில குழந்தைகள் வந்து ஓடி ஆடி விளையாடுறது அப்படின்றதுமே காணாம போகுது. சரி, ஆண் குழந்தைங்களாவது இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு இருக்குது. ஆனா பொம்பளை புள்ள விளையாடுனேன் அப்படின்னு சொல்றதே கொஞ்சம் திண்டாட்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இதுக்கான காரணம் இந்த படிப்போட சுமை அப்படிலாம் சொல்லிட முடியாது. குறிப்பா பெண் குழந்தைகளை விளையாட்டுல ஈடுபடுத்தினா பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில இடையூறு ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் நிறைய பெற்றோர்களுக்குமே இருக்குது. ஒரு சில பெற்றோர்கள் வந்து இல்ல சப்போர்ட்டுவா நின்று நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இந்த ஒரு பயம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூல்லயே பார்த்தோம்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் வரும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வேணா அந்த கிரவுண்ட்ல கச்ச கச்சன்னு ஓடிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்க. ஆனா அந்த காலேஜ் போனா வந்து கூப்பிடுறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்ப எங்க இருந்து போறது, அதுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே நம்ம வந்து கத்துருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னாலையும் நிறைய பேருக்கு விளையாட்டு மீதான ஆர்வம் அப்படின்றதுமே ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அது மட்டும் கிடையாது, உலக அளவில் நடத்தப்படுற இந்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து பெண்களோட எண்ணிக்கை அப்படின்றது குறைவாவே இருந்துட்டு வருது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் செய்யும் போது நிறைய காரணங்களை வந்து மக்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இயற்கையிலேயே ஆணை விட பெண்கள் வந்து ரொம்ப மென்மையான உள்ளமும் அதே மாதிரி உடலும் இருக்கக்கூடியவங்க. ஒரு ஆணை போல கடுமையான உடற்பயிற்சியும் அதை மீறின எனர்ஜியுமே இல்லாதவங்க. ஒருவேளை இதையும் மீறி விளையாடினாங்க அப்படின்னா அவங்களால அந்த திருமண வாழ்க்கையில ஈடுபட முடியாது, அவங்களுடைய உடம்பே மாறிடும், குழந்தை பேர் இருக்காது இப்படின்னு சொல்லிட்டு பெரும் தவறான கருத்துக்கள் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, இதெல்லாமே ஒரு தவறான கருத்துக்கள். அது மட்டும் கிடையாது, பெண்களையும் விளையாட்டில் ஈடுபட வைக்க நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஊர் பெண்களுக்கு வந்து இந்த விளையாட்டு மேல ஈடுபாடு ரொம்ப குறைவா இருக்குதே, இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. குறிப்பா இந்த விளையாட்டு வீராங்கனைகள்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டா நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே ரொம்ப சுவாரஸ்யமான வகையில போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா கனா படத்துல இருந்தும் பிகில் படத்துல இருந்தும் சூப்பரான 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்களின் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் நமது நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில். தீவின் அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதி. ஒரே குடும்பத்தில் மூன்று குழந்தைகள் படித்தால் ஒரு குழந்தைக்கு வேன் கட்டணம் இலவசம். வழக்கம் போல் எல்கேஜி குழந்தைகளுக்கும் வேறு பள்ளியில் இருந்து புதிதாக ஆறாம் வகுப்பு சேரும் குழந்தைகளுக்கும் தீவு முழுவதும் பள்ளி வாகன கட்டணம் இலவசம். ஒழுக்கத்தில் சிறக்க அறிவில் மிளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, ராஜீவ்காந்தி நகர், ராமேஸ்வரம். எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: ஆசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித்குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344465764.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேரம் சரியாக 10:18 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெண்களும் ஏன் வந்து விளையாட்டுகளில் ஈடுபடக்கூடாது, அது மாதிரி ஈடுபாடு குறைவா இருக்குதே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. ஒருவேளை பெண்களை விளையாடவில்ல அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நாமளுமே முன்னாடி பேச தெரிஞ்சிட்டோம். அதே மாதிரி வேற என்னென்ன காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதுமான எனர்ஜி இல்லை, அடுத்து வந்து கல்யாண வாழ்க்கைக்கு அதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா குழந்தை பேர் இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள் வந்துடலாம் அப்படின்ற ஒரு தவறான கருத்துக்கள் வந்து பல இடங்கள்ல இருக்கதான் செய்யுது. இது சம்பந்தமா மருத்துவ ரீதியா சில விளையாட்டு வீராங்கனைகளை சில ஆராய்ச்சிகளும் செஞ்சு அதோட அடிப்படையில அகில உலக விளையாட்டு சம்மேளனம் அவங்க வந்து சார்ந்த மருத்துவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா இருக்கிறதே விளையாட்டு வீராங்கனைகளோட அந்த குழந்தை பேரு அப்படின்றது பாதிக்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளையாட்டில் ஈடுபடாத அந்த பெண்களை காட்டிலும் விளையாட்டு வீராங்கனைகளை கம்பேர் பண்ணும்போது பிரசவத்தப்ப சாதாரண பெண்களை விட அந்த விளையாட்டு வீராங்கனைகளோட பிரசவ வலி குறைஞ்சே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தான் வந்து சிசேரியன் எண்ணிக்கையுமே குறைவுது அப்படின்ற ஒரு தகவலோட அடுத்த களத்திலிருந்து நேயர் நதியா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: வணக்கம்க்கா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கக்கா.
9: என்னோட பேரு நதியா, நான் வந்து சேதுபதி நகர்ல இருக்கேன்.
8: அக்கா, இப்ப ஒரு பெண்களுக்கு நம்ம பகுதியில இந்த விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமே மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. பெரிய அளவு இது கிடையாது, விளையாடுறாங்க அப்படின்னாவே வீட்டுக்குள்ள ஏரியாக்குள்ள விளையாடுறாங்க தவிர அதை தாண்டி ரொம்ப தூரம் போக முடியல. இதுக்கான ஒரு காரணமா என்ன பாக்குறீங்க? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கான அந்த விளையாட்டு ரொம்ப குறைவா இருக்கு.
9: இதுக்கான காரணமா நான் பாக்குறது என்னன்னா, அவ்வளவா படிப்பு இல்லாததான் நான் சொல்லுவேன். இப்ப வந்து 12th வரைக்கும் படிச்சிருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மணிக்கா இருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் டிகிரி முடிக்கிறவங்க, இப்ப டிகிரி எல்லாம் முடிச்சவங்க வந்து எங்கேனாலும் போறாங்க வராங்க. ஆனா 12th படிச்சவங்க வந்து ஓரளவுக்கு தான் இந்த விளையாட்டு இதுங்கிறது வந்து இந்த 12th இருந்து 10th 11th 12th இந்த காலேஜ் இதுகளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை பத்தி தெரியுது. எல்லா விளையாட்டுமே வந்து என்னன்னா வந்து இதுக்குள்ளதான் தெரியுது. இல்ல இந்த மற்ற இதுன்னா இந்த வீட்டுல இருந்து இந்த கோகோ இந்த மாதிரி விளையாட்டுகள் தெரியும். மற்ற விளையாட்டு எல்லாமே இந்த ஸ்கூல் படிச்சிருந்து இதுகளை இருந்திருந்தா எல்லாமே கொஞ்சம் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பு.
8: இப்ப உங்களோட வாழ்க்கையில இந்த விளையாட்டுக்கான ஒரு இடம் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நாள் விளையாண்டீங்களா? உங்களால வாய்ப்பு கிடைச்சதா?
9: எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் 10th வந்து பால் பேட்மிண்டன் பிளேயர், வாலிபால் விளையாடுவேன். அதே மாதிரி 12th வந்து பால் பேட்மிண்டன் தான். ஆனா காலேஜ்ல போய் நான் எல்லா விளையாட்டுலயுமே கலந்துகிட்டு வின் பண்ணிருக்கேன். கபடி, ரிலே, டெனிகோர்ட், பால் பேட்மிண்டன், வாலிபால் எல்லாத்துலயுமே விளையாண்டு எல்லா பிரைஸுமே வின் பண்ணிருக்கேன்.
8: சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தொடர வாய்ப்பு இல்ல?
9: அதுக்கப்புறம் தொடர வாய்ப்பு இல்ல. அதுக்கப்புறம் இது கோர்ட்ஸ் போனோம், போயிட்டு அதோட அவ்வளவுதான். மேரேஜ், பிள்ளைன்னு வந்துருச்சு. இப்ப நான் பிள்ளைகளுக்கு வீட்டுல இருந்து சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இப்ப பிள்ளைங்களுக்கான விளையாட்டு இங்க எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. அதனால செட்டில் காக்கு இதெல்லாம் வந்து நான் வீட்டுல வாங்கி வாலிபால் செட்டில் காக்கு வாங்கி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு போகையில வந்து ஸ்கூல் போயில இது என்னன்னு அதில் தெரியாம இருக்க கூடாது இல்லையா, அதுக்காக வீட்டுல வாங்கி நான் அதெல்லாமே அதுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லிக்கிட்டு.
8: ஒரு நல்ல விஷயமே பண்ணிட்டு இருக்கீங்கக்கா. நீங்க நிறைய தூரம் போக நினைச்சிருப்பீங்க உண்மையில இந்த விளையாட்டு விளையாடும் போது, அந்த நீங்க எட்ட முடியாத தூரத்தை உங்களோட குழந்தைகளாச்சும் எட்டட்டும், நிறைய விளையாடட்டும், நிறைய கத்துக்கிட்டோம் அவங்களும். ரொம்ப நன்றிக்கு. அவங்க கருத்துக்காச்சும் பாடல் என்ன சொல்லுங்க.
9: எனக்கு காதலர் தினத்துல இருந்து ரோஜா ரோஜா சாங்.
8: ரொம்ப நன்றி.
9: நன்றி.
7: நம்ம நதியாக்காவே பெரிய விளையாட்டு வீராங்கனையாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் ஒரு சில காரணங்களால் அதையுமே கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சரியான முறையில் குழந்தை வளர்ப்பு அப்படின்றத அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுடைய கருத்துக்களும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு. இப்போ விளையாட்டுல ஈடுபடல அப்படின்னா அதுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து நிறைய காரணங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வராத சந்தேகங்களே கிடையாது. அப்படி தான் அந்த ஒரு சம்மேளனம் சார்ந்த நிகழ்ச்சியில் நிறைய பேரும் அவங்களுடைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. அந்த ஒரு டைம்ல இன்னொரு கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த கருவுற்ற ஒரு சமயத்துல விளையாட்டுகள்ல ஈடுபடுத்துறது வந்து அந்த கருவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டைம்ல நடக்க கூட விட மாட்டாங்க. ஸோ இங்க வந்து விளையாட்டு விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்ப்பம் தரிச்ச ஒரு ஆரம்ப நிலையில மட்டும் கவனமா இருந்தாலே போதுமானது, மற்றபடி எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்துறது கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து அந்த கருவுற்ற ஒரு சமயத்துல தான் ஒலிம்பிக்ல வந்து நீச்சல் போட்டியில கலந்துட்டு ஜெயிக்கலாம் செஞ்சிருக்காங்க, நிறைய பேர் ஓடவே செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் போது இதுல வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நிறைய பேருடைய வீட்டுல இந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, குறிப்பா என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிட்டு வர்ற வேலையை மட்டும் வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா வந்து அதுவுமே ஒரு தவறான கருத்து. அந்த ஒரு நாட்கள்ல விளையாடுனா நம்மளுடைய உடம்புக்கு எதுவுமே ஆகாது, அது ஒரு சாதாரண நாள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எல்லாருக்குமே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒரு நாட்கள்ல விளையாடுறதுமே நம்மளால முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா விளையாடலாம், உடல் சார்ந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான நிறைய காரணங்களுமே நாமளும் வச்சிருப்போம், ஏன் வந்து விளையாட்டுக்கு விடல அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆனா அது எல்லாமே ஒரு தவறான கருத்துக்கள் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு, நம்ம வீட்டுல வந்து பெண்களுக்கு வந்து விளையாட்டுகள்ல வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த தடையும் செய்யாம கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இன்னுமே ஆர்வத்தை அதிகரிக்க நிறைய விஷயங்கள் செய்யலாம். தவறான சந்தேகங்களை போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்க வேணாம், தைரியமா களத்துக்கு போ, ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கோ, நம்ம வீட்லயும் வந்து விளையாட்டு வீராங்கனைகள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம நதியாக்கா கேட்ட மாதிரியே காதலர் தினம் படத்துல இருந்து ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:35 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. இன்னைக்கான நிகழ்ச்சியில பெண்களுக்கு வந்து விளையாட்டு அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆனா வந்து அதுல சமீபமா ஈடுபாடு அப்படின்றது நிறைய பேருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி அவங்களுக்கு ஈடுபாடை அதிகரிக்க என்னென்ன பண்ணலாம் அதை பத்தி தான் நாமளும் பேசிட்டு இருக்கோம். அதே வரிசையில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 2024 பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல் பிரிவுல வெண்கல பதக்கம் ஜெயிச்ச மனு பக்கர் பத்தி வந்து நம்மள எத்தனை பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா இந்த பேரை மட்டும் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையிலுமே பயங்கரமான தோல்விகள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா அதுல இருந்து அவங்களுமே மீண்டுலாம் வந்திருக்காங்க. அது எப்படி வந்தாங்க அப்படின்றத பத்தி தான் நாம அடுத்து வந்து தெரிஞ்சுக்க போறோம். மனு பக்கர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2002 ஹரியானால பிறந்தவங்க. சின்ன வயசுல இருந்தே கராத்தே மாதிரியான போட்டிகள்லையும் சரி, நீச்சல், ஏன் கிரிக்கெட்ல கூட கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தன்னோட 14 வயசுலலாம் துப்பாக்கி சுடுறதுல வந்து ஆர்வமே வந்திருக்கு. அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னதுக்கு, நீ இவ்வளோ நாளும் இதை மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தா, நீ இதையும் கைவிட்டுருவ அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் என்கரேஜ் இல்லாம தான் பேசியிருக்காங்க. பரவாயில்ல போய் சேரு அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஆனா இவங்க வந்து வீட்டில இருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து பலூன் சுடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வீட்டிலேயே செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போதான் அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, பரவாயில்ல நம்மளுடைய மகன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய போட்டிகளில் வந்து ஈடுபட அவங்க அப்பாவுமே வச்சிருக்காங்க. 2017 கேரளாவில் நடந்த தேசிய அளவிலான போட்டியில 15 தங்கப்பதக்கங்களையும் சரி, 2018 காமன்வெல்த் போட்டிகளில் தங்க பதக்கங்களையும் சரி, 2018 உலக அளவில் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தங்க பதக்கத்தையும் வாங்கி குமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட ரொம்ப சின்ன வயசில் தங்க பதக்கங்களை வாங்கி குமிச்ச ஒரு பெருமைகள் வந்து நம்மளுடைய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பக்கர் அவங்களே சேரும். ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களுக்குமே நிறைய தடைகள் அப்படின்றது வந்திருக்குது. அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒலிம்பிக்ஸ் டைமில் வந்திருக்குது. அந்த ஒலிம்பிக் கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அடுத்ததான் ஒரு பாடலுமே வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: துப்பாக்கி சுடுற வந்து வீராங்கனை மனுபக்கர் அவங்களுடைய கதையை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு நாமளுமே தொடர்ந்து பேசுவோம். அண்ணா வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில இருந்து லோகநாதன் பேசுறேன்.
3: சொல்லுங்க அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
3: சூப்பரா இருக்கேண்ணா. நம்ம நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான விளையாட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப வந்து நிறைய பெண்களுக்கு வந்து விளையாட்டு மேல ஆர்வம் அப்படின்றது ஈடுபாடு குறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
4: ரொம்பவே குறைவா தான் சார் இருக்குது. அது குறைவா இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க பெற்றோர்கள சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆண்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரும்பாலான இடத்துல. ஆண்களுக்கு பெண்கள் சமம்னு மட்டும்தான் சொல்றாங்க, அது செயல்ல காமிக்கிறாங்களா அப்படின்னா இன்னுமே கொஸ்டின் மார்க்கா தான் சார் இருக்குது. அது எப்படின்னா, என்னதான் இருந்தாலும் அவங்க மேரேஜ் போயிட்டு பண்ணிட்டு அப்பண்ட வீட்டுக்கு தான் போக போறாங்க. உனக்கு எதுக்கு ஏதோ ஒரு டிகிரி முடிக்கணும், அப்பத்திக்கு ஏதோ வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், அதுக்கு மேல நீ ஒன்னு பாத்துக்கோ அப்படி சொல்லியேதான் மேக்சிமம் பெண்களை வளர்க்குறாங்கக்கா. அது எல்லாம் இல்ல, அதெல்லாம் தாண்டி பெண்களும் சாதிக்க முடியும், நீ உனக்கு தோன்றத செய்யின்னு அவங்க போக்குல அவங்கள விட்டாலும் நிறைய பெண்கள் ஸ்போர்ட்ஸ்ல சாதிப்பாங்க. அவங்களுக்கு தனித்திறமை நிறையவே இருக்குது ஆண்களை விட.
3: கண்டிப்பா சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்ப உங்க வீட்டு பெண்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விளையாட்டு மேல ஆர்வம் இருக்கு அப்படின்னு என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
4: எங்க வீட்டு பெண்களுக்கு இல்லைங்கா அந்த மாதிரி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்க சைடு ஃபுல்லாவே பசங்களா போச்சு. எனக்கு ரெண்டு பசங்கக்கா, அதனால எங்க பசங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க போக்குலதான் வளர்த்திட்டு இருக்கோம். இப்பவே பாத்தீங்கன்னா சின்னவங்க பாத்தீங்கன்னா ஏழே வயசுதான், டென்னிஸ் கார் கிளாஸ் போறான், டென்னிஸ் போறாங்கக்கா. அவங்களுக்கு தோணுச்சு, அதனால கிளாஸ் அனுப்பிட்டோம். அதே மாதிரி பெண்களுக்கும் அதே முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க கல்யாணம் ஆனாலும் ஆகலினாலும், ஆண்கள் எப்படி கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடின்னு லைஃபை பிரிக்கிறது இல்லையோ, அதே மாதிரி பெண்களுக்கும் அந்த லைஃபை பிரிக்காம நம்ம பார்த்தோம்னாலே அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்கக்கா.
3: கண்டிப்பான. அதே மாதிரி பெண்களுக்கு ஏன் விளையாட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: விளையாட்டு முக்கியம் அப்படின்னா அதுல நிறைய காரணம் சொல்லலாம்க்கா. எப்படி சொல்றது, நம்ம ஒரு தனித்திறமையே அவங்களுக்குள்ள தோணும். நமக்கு எல்லாமே தெரியுது, நம்மளால எதுவுமே முடியுங்கிற ஒரு தைரியம் வரும் ஆட்டோமேட்டிக்கா.
3: கண்டிப்பா.
4: அந்த விளையாட்டு மூலியமா நாளைக்கு குழந்த பிறக்கிறதுக்கு இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க நல்லாவே கைகாலாம் இப்போ ஒரு ஓட்டப்பட்டியிலேயே கலந்துக்கிறாங்கன்னா நல்லா அவங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பெண்களுக்கு யூஸ் ஆகும், கண்டிப்பா யூஸ் ஆகும்.
3: ஓகே, நான் நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி பெண்களை ஈடுபட வைக்க என்ன செய்யலாம்?
4: ஈடுபட வைக்க அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம சொல்லி கொடுக்கணும்க்கா, ஒண்ணு. அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போய் காமிக்கலாம். அவங்கவுங்க பக்கத்துல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி இருக்கும், கூட்டிட்டு போய் காமிக்கலாம், பிடிக்கலாம். அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் எல்லாம் நாம சொல்லி கொடுத்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பழகிடுவாங்கக்கா. அதாவது ஆறு விளையாது அறுபதிலும் விளையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நம்ம முன்னாடியே அவங்களுக்கு அதனுடைய பிளஸ் என்னன்னா அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவங்களுடைய பார்த்து மேல வந்துருவாங்கக்கா.
3: கண்டிப்பான. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நாமக்கல்ல இருந்து லோகநாதன் அண்ணாதான் சூப்பரா அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் கருத்துக்களை பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-9999. ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாங்க, பிளஸ் மைனஸ் வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு. ஈடுபட வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வந்து நல்ல ஒரு ரோல் மாடலை வந்து அவங்களுக்கு காமிச்சிட்டோம் அப்படின்னா அதை பிடிச்சிட்டு அவங்களுமே வந்துருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல பெற்றோர்களும் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த மாதிரியான விளையாட்டு துறைகள்ல இவ்வளோ ஸ்கோப் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அடிபட்டுறோம், இங்கே அடிபட்டுறோம், இங்கெல்லாம் போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு பாதுகாப்போட எல்லா விஷயங்களையும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே தானா அவங்களுக்கு வந்து விளையாட்டு மேல ஆர்வம் வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததா வந்து நம்ம அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 தாங்க நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசையம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. 2024 பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில அந்த துப்பாக்கி சுடுதல் பிரிவுல வெண்கல பதக்கம் ஜெயிச்சவங்க தான் மனு பக்கர். இவங்களை வந்து நமக்கு சமீபமா நிறைய விஷயங்கள்ல படிச்சோ இல்ல பார்த்தோ இல்ல இப்ப கூட கேள்விப்பட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து 2021 வந்து ஒலிம்பிக்ஸ்ல நிறைய விதமான விஷயங்கள் வந்து தடைகளா வந்து நின்றுருக்கு. ஆனா அதெல்லாம் ஜெயிச்சுதான் 2024 பெரிய சாதனையுமே பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நாமளுமே தெரிஞ்சுக்கலாம். எல்லா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்குமே ஆசையே இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறதா தான் இருக்கும். அப்படி 2021 ஜப்பான்ல நடந்த போட்டியில 75 நிமிஷத்துல 60 ஷாட் போடணும், அதாவது 60 குண்டுகள் வரைக்கும் அந்த குறி பார்த்து அடிக்கணும் அப்படிங்கறத அங்க உள்ள ஒரு ரூல்ஸ். ஆனா 14 ஷாட் வரைக்கும் கரெக்டா குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்களோட இலக்குலயுமே அது கரெக்டாகவுமே ரீச் ஆகிருக்குது. ஆனா 15வது ஷாட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ல கொண்டு வரப்பட்ட அந்த துப்பாக்கி அப்படின்றது வேலை செய்யாம போய் அங்க உள்ள ட்ரைனர்கிட்ட கொடுத்து அதை சரி பண்ணி வரவே கிட்டத்தட்ட 8 நிமிஷம் அதுலயே வந்து போயிருச்சான். சரி ஓகே எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களுக்கு அலாட் பண்ண டைம் இவ்வளவுதான் அது முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சோ அந்த டைம் வந்து ஒழுங்கா சுட்டு தோத்துருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து எனக்கான நேரம் போதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கவலைகள்ல இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த போட்டியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாரின் போய் படிக்க போறேன் அப்படின்னு அவங்களுடைய ட்ரைனர் டைமே சொல்லிட்டாங்களாம். ஆனா அவங்களுடைய ட்ரைனர் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வயசுல வெறும் 19 வயசு தான் ஆகிருக்குது. ஸோ இந்த டைம்ல நீ இவ்வளோ வந்ததே பெருசு, கண்டிப்பா நீ வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப களத்துல இருந்து நீ ஜெயமாலினி அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா?
4: என் பேரு ஜெயமாலினி.
3: அக்கா இப்ப நீங்க ஏதாச்சும் விளையாட்டுகள் வந்து விளையாடுவீங்களா? விருப்பப்பட்டு
4: விளையாண்டுருக்கேன், கொக்கோ விளையாண்டுருக்கேன்.
3: சரி, எத்தனை வயசு விளையாண்டீங்க?
4: நான் ஸ்கூல் படிக்கையில விளையாண்டுருக்கேன்.
3: அப்புறம் எதுக்கு அதை வந்து அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி எதுவும் விளையாட முடியலன்னு நினைக்கிறீங்க?
4: ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, அந்த அளவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை.
3: நம்ம ஊர்ல நிறைய பெண்களுக்கு வந்து விளையாட ஒரு ஆர்வம் இருக்கும், இருந்தாலும் விளையாட முடியாம எல்லா பசங்களே விளையாடுறாங்க எல்லா இடத்துலயும், பொண்ணுங்க விளையாடுறது ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு விளையாட்டு வீராங்கனைகள் உருவாக்குறது ரொம்ப குறைவா இருக்கு, அதுக்கான காரணம் என்ன பாக்குறீங்க?
4: அதுக்கு காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. போய் இப்போ அங்க போறதுக்கான ட்ரெஸ் கோடு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு தக்கன உள்ள ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு போகணும். அங்கே வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போக அலௌடு இல்லை. எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுவாங்க, இந்த எதுக்கெல்லாம் போகணுமா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களா தான் மத இது நம்மளை மட்டம் தட்டி பேசுவாங்க. அங்க எல்லாம் எதுக்கு போற, எதுக்கு இப்போ விளையாடுறதுனாக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அவசியமாக்கும்.
3: இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா?
4: இப்போ தானே மாற்றம் வந்திருக்கு, இனிமே மாறும், எல்லாமே மாறும்.
3: நன்றி.
4: நன்றி.
2: கண்டிப்பா இந்த விளையாட்டுகள்ல பெண்கள் ஈடுபடாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமானது பெற்றோர்களுடைய சப்போர்ட் இல்லாதது அப்படின்னு வச்சோனாலும், நிறைய பேர் சொல்ற என்னன்னா, இதுக்குன்னு வெளியூர் போகணும், அதுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு, இல்ல விளையாடக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படி இருக்குது, இல்ல வந்து எல்லாருக்கும் முன்னாடி விளையாடணும், இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளேயுமே சொல்றாங்க. அது பத்தி என்ன அப்படிங்கிறத நாமளுமே தொடர்ந்து பேசுவோம். முன்னாடி சொன்னது மாதிரி அவங்களுடைய ட்ரெயினரோட சப்போர்ட்ல அவங்க வந்து அடுத்த லெவலுக்குமே போயிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அந்த துப்பாக்கி சுடுறதுல மட்டுமே கவனம் செலுத்தி மனசை நிலைப்படுத்தி வேற எங்கேயும் கவனம் செலுத்தாம உள்ளூர் போட்டிகளில் மறுபடியுமே கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பதக்கங்களையுமே குதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 2024 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கும் போது மீடியா எதுவுமே அவங்கள கண்டுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி இவங்க எதுவுமே பண்ணல, இப்ப என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா எந்த சைடுமே கண்டுக்கல. சோ அதையே உங்க பிளஸ்ஸா மாத்திட்டு கிட்டத்தட்ட 40 ஷாட் வரைக்கும் அசால்ட்டா போட்டு துப்பாக்கி சுடுதல் பிரிவுல வெண்கல பதக்கமும் ஜெயிச்ச முதல் இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 100 வருஷம் இந்த ஒரு பேர் வந்து நிலைச்சு நிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விளையாண்டீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டப்ப, இந்த தோல்விக்கான காரணம் நான் தான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் ஒத்துக்கணும், அதுதான் நம்ம கண்டிப்பா அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகும். இதே நான் முன்னாடியே வந்து துப்பாக்கி மேலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேனான்னு தெரியாது. ஆனா ஏன் மேலதான் தப்பு அப்படின்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு வந்து மறுபடியும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை சரி செஞ்சாலே போதும். குறிப்பா வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் பண்ற ஒரு நபர்களோட சேர்ந்து அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அடுத்ததா சமுத்திரம் படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மதுரை மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சிமடம். தொடர்புக்கு 9344645764.
1: எங்கேயோ தயாராகி பல கைகள் மாறி உங்க வாசலுக்கு வரும்போது அது வெறும் பொருள் தான். ஆனா நம்ம மண்ணுல, நம்ம மக்களோட வேர்வையில அனுஜ் ஃபேக்டரியில தயாராகிற ஒவ்வொரு டைலும் நம்ம அடையாளம். லாபம் உங்களோடது, ஏன்னா டைரக்டா ஃபேக்டரி குவாலிட்டி, டைரக்டா அஃபோர்டபுள் பிரைஸ், சொந்த தயாரிப்பு, அதுதான் அனுஜின் துணிவு.
2: அனுஜ் டைல்ஸ் மால், நம்ம ஊரு, நம்ம பெருமை. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாடு மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு, இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 11:22. விளையாட்டு துறைகளில் சாதிச்ச நிறைய பெண்களை பற்றி தான் நாமளும் தெரிஞ்சிட்டு வரோம். அதே வரிசையில் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பெண்மணி அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 நவி மும்பையில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை யார்னாலங்க மறக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. இந்திய கிரிக்கெட்டில் பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மித்தாலி ராஜ், அஞ்சம் சோப்ரா, நீத்து டேவிட், சுலின் கோஸ்வாமி, ஸ்மிருதி மந்தனா இவங்களுடைய தலைமையில் சூப்பரான படைகளை வச்சிருந்தாலும் ஒரு தடவை கூட வந்து இந்த கோப்பையை சொந்தமாக்கல. 1978 ஆடிட்டு வர மகளிர் அணி வந்து 10 முறை இந்த உலக கோப்பை தொடருக்குள்ள போயிருக்காங்க. ஆனா மித்தாலி ராஜ் அவங்களுடைய தலைமையில 2 தடவை அந்த பைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் தோல்வி அடைஞ்சு வந்துட்டாங்க. அதெல்லாம் கடந்து 2025 7 முறை சாம்பியன்ஷிப்பான ஆஸ்திரேலியாவை செமி பைனல்ல தோக்கடிச்சு சாதனை செஞ்சவங்க தான் ஜெமிமா ராட்ரிக்ஸ். அதாவது அவங்களுடைய பைனல்ஸ் பத்தி கூட நிறைய பேர் அவ்வளவு பேசல, செமி பைனல்ஸ் பத்தி தான் நிறைய பேருமே பேசணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து நடந்த ஒரு சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அவங்க ஜெமிமா அவங்களுடைய பங்கு மிக முக்கியமா இருந்தது. அரையிறுதியில வந்து ஸ்வீப் ஷாட்டா இருக்கட்டும் இல்ல ரிவர்ஸ் ஷாட்டா இருக்கட்டும் இதெல்லாம் அடிச்சு மிகப்பெரிய இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிற 339 அப்படிங்கிற ரன் ரேட்டை சேஸ் பண்ணி சூப்பரா அதுக்கு ஒரு காரணமா இருந்தவங்க ஜெமிமா. இவங்களுக்குமே ஆரம்பத்தில் பல தடைகள் பல சவால்கள் வந்திருக்குது. நிறைய போட்டிகளில் விளையாடவே இல்லை, நிறைய போட்டிகளில் பங்கேற்கவே இல்லை. அப்படியே பங்கேற்றாலும் 2-3 ஆட்டங்களோட நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சவால்கள் அவங்களுக்குமே இருந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் கடந்து மறுபடியும் அவங்க யாரு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணதான் போன வருஷம் நடந்த இந்த மகளிர் உலக கோப்பை. அது நிறைய பேருக்கு மறக்க முடியாத ஒரு தருணமாகவே இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: வணக்கம் அண்ணா. இன்னைக்கான நிகழ்ச்சியில பெண்களுக்கான விளையாட்டுகள் அந்த சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப பெண்கள் வந்து விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கறது இருந்தாலும் அது ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா?
6: உண்மைதான், பெண்கள் விளையாட்டு துறையில ரொம்ப குறைவாதான் ஈடுபாடு பட்டு இருக்கிறாங்க. காரணம், பெண்களுக்கு ஆண்களுக்கு அளவுக்கு இயல்பாகவே அந்த விளையாட்டு மேல நாட்டம் இல்லப்பா. அவங்களுக்கு பொறுப்பா படிக்கணும், அவங்க வந்து தனங்களுக்குன்னு சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும், படிப்புல அவங்க பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கூட பெண்கள் வந்து விளையாட்டு துறைக்கு போறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஊக்குவிச்சு பெண்களை வந்து போ நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மிக மிக குறைவாக இருக்கிறதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம்.
5: ஓகே, இதெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களானா?
6: ஆமா, கண்டிப்பா இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஆனா பெண்கள் அதையும் தாண்டி சில பேர் வந்து முன்னாடி நான் வேலைக்கு நான் வந்து என்ன சொல்றது கேம்ஸ்ல சாதிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு சாதனையும் பண்றாங்க. ஆனா அது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வெகு வெகு சிலர் தான். ஆனா அந்த வெகு சிலர் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மற்ற பெண்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க.
5: கண்டிப்பானா, ரொம்ப குறைவான அளவுலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அவங்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்கு விளையாட்டு மேல ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அவங்களையும் ஈடுபட வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
6: படிப்பு அப்படிங்கறது ஒரு பார்ட் தான் வாழ்க்கையில. படிப்பையும் தாண்டி விளையாட்டையும் இருக்குப்பா, நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க நிச்சயம் சாதிப்ப, அதற்குரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது, சில பேருக்கு பயம் தயக்கம் இருக்கும், விளையாடினோம்னா நான் வந்து ஷைன் பண்ண முடியுமா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. சோ அந்த அவநம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த போக்கணும். அந்த விளையாட்டு துறையில பெண்கள் சிலர் சாதிச்சிருப்பாங்க, அவங்களுடைய சாட்சியங்களை பாரு, இவங்க எல்லாம் சாதிச்சிருக்காங்க, ஏன் இவங்க மாதிரி உன்னால சாதிக்க முடியாதா, நீ வந்து சாதனை புரி அப்படின்ட்டு அவங்களுக்கு ஊக்குவிக்கலாம். இந்த மாதிரி இந்த விளையாட்டு துறையில சாதித்த பெண்களினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை அவங்க கிட்ட சொல்லணும்னா ஆப்வியஸ்லி ஓ இது நல்லாதான் இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு அதை பார்த்து அது மூலியமா அவங்க இன்ஸ்பயர் ஆகி அவங்க நிச்சயம் வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்ப்பா.
5: ஓகே, நான் ஈடுபட வைக்க இன்ஸ்பிரேஷன் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஈடுபட வைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நாம கொடுக்கணும்?
6: அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும்ப்பா, விளையாட்டுக்கு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா டைம் அப்படிங்கறத அமைச்சு கொடுக்கணும், அவங்க ஏதாவது ஒரு குட்டியில விளையாட்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பாராட்டு பண்ணணும், ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஆப்வியஸ்லி பெண்களுக்கு இன்னும் அதிக அளவுல நாட்டம் அப்படிங்கறது விளையாட்டுல வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறம் இருக்குப்பா.
5: ஓகே, நான் ரொம்ப நன்றி என்ன தகவல்களை சொன்னதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு கனா படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் ப்ளே பண்றீங்களா?
5: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி அண்ணா.
6: Thank you so much. Bye.
5: நம்ம விளையாட்டு துறைகளில் வந்து நாமளும் ஈடுபடணும், அதாவது நிறைய பெண்களையும் ஈடுபட வைக்கணும் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் ஒன்று போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல பேருக்குமே இந்த மாதிரி தான், ஏதோ ரோல் மாடலை பார்த்துட்டோம் அப்படின்னாலும் நமக்குமே அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்றது தோணும். கண்டிப்பாக நம்ம ஊருக்குள்ளே யாராவது ஒரு ஆள் வந்துட்டா போதும், அதை தொடர்ந்து பல பேரும் வந்து விளையாட்டு துறைகளில் வந்து சாதனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அதுக்கு நிறைய பேர் பயிற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததான் வாகா படத்துலேருந்து ஒரு சூப்பர் பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் அடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: விளையாட்டு வீராங்கனை அப்படின்னு சொன்னாவே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடி உஷா அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா அவங்கள யாருனாலையும் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட இவங்க ரிட்டையர் ஆகியே 20-25 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. ஆனாலும் ஞாபகம் வச்சு சொல்றோம் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய உழைப்பும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்களுடைய உழைப்புக்கு பின்னாடி இருந்தது அவங்களுடைய கோச் வந்து யார் அப்படின்னா ஓ எம் நம்பியார் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து சமீப காலத்துல கூட தான்

ஓட்டத்தில் அஞ்சாம் இடம் வந்து பெற்று ஸோ அதில் வந்து பதக்கங்களை வந்து குமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1982 ஆசிய போட்டிகளில் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 1983 மறுபடியும் நடந்த ஆசிய போட்டிகளில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. சர்வதேச போட்டிகளில் ஒரு பெண் வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முறையாக அந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய பேரும் யோசித்து பிடி உஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே புகழ்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் 1984 நடந்த ஒலிம்பிக்ஸில் வெறும் 9 செகண்ட்ஸில் அந்த ஒரு பதக்கத்தையும் வந்து தவற விட்டுட்டாங்க. இருந்தாலுமே இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 தங்கப்பதக்கத்தையும் 3 வெண்கலப்பதக்கத்தையும் ஜெயிச்சு தங்க மகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் பிடி உஷாவை எல்லாருமே கொண்டாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1986 ஆசிய போட்டிகளில் கிட்டத்தட்ட 4 தங்கப்பதக்கத்தையும் 1 வெங்கலப்பதக்கத்தையும் ஓட்ட போட்டிகளில் ஜெயிச்சு மட்டுமே சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் திருமணம் நடந்து 1998 ஆசிய போட்டிகளில் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓடணும் இல்லை வந்து ரன்னிங் ரிலே அப்படின்னு சொன்னால் கூட நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது பிடி உஷா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு காரணம் அவங்களுடைய இவ்வளோ பெரிய சாதனைகளோட லிஸ்ட்டு தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்ததாக கனா படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:42 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. பெண்களுக்குன்னு இல்ல விளையாட்டு துறைகள்ல என்னதான் பல திட்டங்களையும் சலுகைகளையும் ஒதுக்கினா கூட இன்னும் சில வீடுகள்ல இடங்கள்ல என் பிள்ளைய வந்து விளையாட்டுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு வந்து நிறைய பெற்றோர்களுமே சொல்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாதுகாப்பு பத்தின பயம்தான். வெளியூர் போகணும் இல்ல நைட் நேரமெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெற்றோர்களுக்குமே கொஞ்சம் பயம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலையும் நிறைய பேர் விடுறது கிடையாது. அதே மாதிரி இது பெண்ணுக்கெல்லாம் சரியிருக்கா சளி இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்ற ஒரு பழைய மனப்பான்மையுமே இன்னும் பெண்கள் வந்து இந்த விளையாட்டு துறைகளில் சாதிக்காததுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் மிக முக்கியமாக படிப்பு மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற ஒரு அழுத்தம் ஸ்கூல் படிக்கிற போதும் சரி இல்லை காலேஜ் படிக்கும் போது ஒரு சிலருக்கு சரி இந்த படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸுக்கு கலந்துக்க போனோம் அப்படின்னாவே நமக்கு ஏதோ ஒரு வகையில் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. படிக்கிற பிள்ளையாக இருந்தால் வந்து உன்னுடைய படிப்பு கெட்டு போயிடும் ஏன் வந்து விளையாட்டுக்கெலாம் போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்காத பிள்ளையாக இருந்தால் நீ படிக்கவே மாட்டேற நீ எதுக்கு விளையாட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சில காரணங்களால் நிறைய பேர் வந்து ஸ்கூல் டைம்லே அந்த விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுறாங்க. அதே சமயம் குறிப்பாக இந்த PT பீரியடை வந்து மற்ற சப்ஜெக்ட்காரங்க வந்து எடுத்துக்கிட்டதுமே ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விளையாட்டு துறைகளில் வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக இருக்கும். ஏன்னா படித்தாதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிலாம் கிடையாது, விளையாட்டு துறைகளில் சாதிச்சா கூட அதுலேயுமே நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக சமூக விமர்சனம் அப்படின்றது பெண்கள் மேலே இன்னுமே வைக்கப்படுது. அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பயணம் செய்கிற நேரமாக இருக்கட்டும் வெளியே அதிக நேரம் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காரணங்களால் நிறையா பெண்களுக்கு விளையாட அனுமதி அப்படின்றது மறுக்கப்படுது. இதனாலே அவங்களுக்குமே ஈடுபாடு குறைவதாகவும் நிறைய ஆய்வுகளுமே சொல்கிறாங்க. அடுத்ததாக களத்திலிருந்து நீங்கள் டேவிட் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்னங்கய்யா?
5: டேவிட்.
4: என்ன பண்ணுறீங்க?
5: நான் வந்து எலக்ட்ரிஷியனாக இருக்கேன்.
4: ஐயா, இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அடிப்படையாக எடுத்துக்கிட்டால் பெருசாக வந்து விளையாட்டுகளில் எதுவும் ஈடுபடுறதில்ல. அந்த மாதிரி பெண்களுக்கான விளையாட்டு அப்படின்றது நம்ம கிராமத்தில் ரொம்ப குறைவாக இருக்க காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க?
5: ஓய் விழிப்புணர்வு இல்லை மக்கள்கிட்ட. உடற்பயிற்சி அவசியம், கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து விளையாடணும், உடற்பயிற்சி உடம்பு நல்லா பாதுகாத்துக்கணும். உடற்பயிற்சி இல்லாமல் தான் இன்னைக்கு சின்ன வயசுல கழுத்து வலி கால் வலின்னு போயிருச்சு.
4: இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் நம்ம ஊர்ல அந்த பெண்களுக்கான விளையாட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? ஏதாச்சும் வீராங்கனையில பாத்துருக்கீங்களா?
5: இல்ல பாக்கல இன்னும் எதிர்காலத்துல பாக்கலாம்.
4: சரி, இப்ப இருக்கக்கூடிய பெண்களை அதிகமா நல்லா விளையாட வைக்க என்ன பண்ணலாம், அவங்களை எப்படி ஊக்குவிக்கலாம்?
5: தனியா வந்து விளையாட்டு துறையில விளையாடுறவங்களுக்கு தனியா வந்து ஒரு கோட்டா மாதிரி சதவீதத்தை இப்போ இருக்கு, ஆனால் அதை ரொம்ப உயர்த்தணும். நான் முதல்ல அது இதுன்னு கொண்டு வந்திருக்காங்க. விளையாட்டு துறை தனியாக ஒரு அமைச்சரை கொண்டு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாட்டுலாம் போயிட்டு வந்து பரிசுலாம் வாங்குறாங்க. அதனுடைய பலன் தெரியும்னு ஒரு 10 வருஷம் ஆகும். அதை உயர்த்தினோம்னா எல்லா பேரும் போவாங்க. எல்லா பேரும் விளையாட ஆசை தானே. ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் வேலை பார்த்தா தான் சாப்பிட்றோம், விளையாண்டா சாப்பாடு கிடைக்கிற மனநிலை எல்லாப்பட்டையும் இருக்குது, பெற்றவங்கள்ட்ட இருக்குது. யார் வந்து விளையாட்டு துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. படிக்க வைக்கிறது காலேஜுக்கு லட்சக்கணக்காக செலவழிப்பாங்க. விளையாட்டு துறைக்கு ஸ்போர்ட்ஸ் காலேஜுக்கு போய் அனுப்புறதுக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருக்குது எல்லாத்திற்கும்.
4: சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து விளையாட கேட்டாங்கன்னா அனுபவிப்பீங்களா?
5: நிச்சயமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல. ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்மந்தம், பாதுகாப்பான முறையில் விளையாட, அதுகளுக்குள்ள பிரயோஜனமான விளையாட்டை விளையாட வைக்கணும். அதில் போய் காய்க்க விளையாண்டு கையை கால உடைச்சா பொண்ணு எடுக்கிறது யார் எடுப்பாங்க? பாதுகாப்பான விளையாட்டு ஆரோக்கியமானது.
4: நன்றிங்க.
3: பாதுகாப்பான விளையாட்டு மட்டும் கிடையாது, எல்லா விளையாட்டுகள்லையுமே நம்ம வந்து பெண்களை அனுமதிக்கலாம். காயம் அப்படின்றது பெண்களுக்கு மட்டும் வராது இல்லையா, அது வந்து பாலினம் சார்ந்ததெல்லாம் கிடையாது. அதே மாதிரி விளையாட்டுக்கு திறமை தான் முக்கியமே தவிர இந்த விளையாட்டை இவங்க தான் விளையாடணும் அப்படின்றத நாம சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக இன்னைக்கான காலத்தில் நிறைய பெண்களும் பாக்ஸிங் சரி, ரெஸ்லிங் சரி, கிரிக்கெட்டு, அத்லெட்டிக்ஸ்னு பல விளையாட்டு துறைகளில் சூப்பராக கலக்கிட்டு வராங்க. அதனால அவங்கள பயமுறுத்தி நிறுத்தாமல் தைரியம் கொடுத்து முன்னேறி போங்க அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸ் கூட கண்டிப்பாக அவங்களையும் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்ய வைக்கும். அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு ஏன் விளையாட்டு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே ஆகும். அது மட்டும் கிடையாது, தன்மேல வச்சிருக்கிற தன்னம்பிக்கை அப்படின்றது இன்னுமே கூடும். மன அழுத்தம் நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த விளையாட்டுகள் மூலமாகவே குறையும். ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதாவது இந்த நேரத்தை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், முயற்சி, பொறுப்பு, இதெல்லாமே விளையாட்டுகள் மூலமாக கூடக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கான ஒரு காலத்தில் நிறைய பேரும் எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக நம்ம ஏதோ ஒரு விளையாட்டு துறையில் சாதிச்சிட்டோம் அப்படின்னா கூட ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் அதிகரிக்கும். மற்ற பெண்களுக்கு கண்டிப்பா ஊக்கம் அளிக்கிற விஷயமா கூட இருக்கலாம். சமூக மனப்பான்மை அப்படின்றது அதுக்கு கண்டிப்பா மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில பெண்கள் வந்து ஏன் விளையாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தியும் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இப்ப இருக்கிற ஒரு சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பயன்படுத்துற ஏதாவது ஒரு பொருள், அதாவது அது சோப்பா இருக்கலாம், இல்லைன்னா கிரீமு, இல்லைன்னா அவங்களோட உள்ளாடைகள், இல்லைன்னா நாப்கின், எதுவாக வேணாலும் இருக்கலாங்க, அது அவங்களோட உடம்புக்கோ இல்லை அவங்களோட ஆரோக்கியத்துக்கோ ஒத்துக்காம போச்சுனாதான் அதுக்கு பதிலாக நம்மளோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எப்படி இயற்கையான பொருட்களை பயன்படுத்தலாம்னு நினைப்பாங்க. ஸோ இதில் பெண்கள் பலருக்குமே அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அடிக்கடி தொந்தரவாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் தாங்க. ஏன்னா நாப்கினில் வந்து ஒரு வித ரசாயனம் சேர்க்கறதால நிறைய பேருக்கு வந்து அதை பயன்படுத்தும் போது தோல் அரிப்பு, எரிச்சல், அப்புறம் தோல் வந்து வறண்டு போகிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு வரக்கூடாதுன்னா இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூலிகை பொடிகளை வச்சு தயார் பண்ண நாப்கினை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற சாதனை பெண்ணுமே தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட தொடங்கி இன்னைக்கு மாதம் 1,50,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு தொழில் முனைவோர் ஆகியிருக்காங்க. அவங்க யாரு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல, தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. பூர்வீகமாக கொண்டவங்க தாங்க தாரணி. இவங்களோட பள்ளி படிப்பு முடிஞ்சதும் மேற்கல்வி படிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆசை இருந்துமே இவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஸோ திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவர் ஊரான மயிலாடுதுறையில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. குடும்பத்தோட தேவைக்காக இவங்களும் ஒரு தனியார் நிறுவனத்தில் தினக்கூலி வேலைக்கு போயிருக்காங்க. அப்போதான் இவங்களுக்கு சிறுநீர் பாதையில் நோய் தொற்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து நிறைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுமே இவங்களுக்கு வந்திருக்கு. சரி, இப்படியே வச்சுட்டு இருந்தா சரியாக வராதுல்ல, அதனால டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம். போனப்போ தான் டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரசாயனம் கம்மியாக இருக்கிற நாப்கினை பயன்படுத்துங்க, அது மட்டும் இல்லாமல் சுத்தமான கழிப்பறையும் பயன்படுத்துங்க அப்படின்னு இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்காங்க. அப்போதான் ரசாயனம் இல்லாத நாப்கினை இவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி இவங்க தேடும் போது அப்படி எதுவுமே கிடைக்காததால நம்மளே நாப்கின் செய்ய கற்றுக்கலான்னு முடிவெடுத்து சுய உதவி குழுவில் உறுப்பினராக சேர்ந்து அரசாங்கம் சொல்லி கொடுக்குற இலவச நாப்கின் தயாரிப்பு பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்டு பயிற்சி எடுத்திருக்காங்க. முழுமையான பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதுல பருத்தி, கற்றாழை, துளசி, ஜாதிக்காய், வேப்பிலை, வசம்பு, மாசிக்காய், வெட்டிவேறு, ரோஜா எதில், ஆவாரம்பூ, இப்படி 10 பொருட்களை வச்சு ஹெர்பல் நாப்கின் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாப்கினை பத்தி நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு அதை அரசாங்கத்துல பதிவு செஞ்சு சான்றிதழும் வாங்கியிருக்காங்க. இவங்க செஞ்ச நாப்கினை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவங்களோட சுய உதவி குழுல இருந்த பெண்களுக்கும், அப்புறம் நம்ம இப்போ வீட்டு பக்கத்தில் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அது பயன்படுத்தின ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில், அதாவது மாதவிடாய் நாட்களில் வர்ற அந்த அரிப்பு, அந்த ஸ்கின்னு ட்ரையாக போகிறது, எரிச்சல், இது எதுவுமே இல்லாமல் இந்த நாப்கின் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதையே அடிப்படையாக வச்சு வாய்மொழியாக விளம்பரம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து நிறைய ஆர்டருமே இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த தொழிலை நம்ம மட்டும் தனியாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களோட தங்கச்சியும் சேர்த்து சின்னதாக ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபாயை ரெண்டு பேருமா சேர்ந்து முதலீடாக போட்டு வீட்டிலேயே நாப்கினும் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மகளிர் சுய உதவிக்குழுல விண்ணப்பிச்சு 1,00,000 ரூபாயை வளர்ச்சி நிதிக்காக வாங்கி அதை வச்சு நாப்கின் செய்யறதுக்கான மெஷினை வாங்கி ஆரம்பத்தில் 100-200 நாப்கின் விற்பனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கவுமே தனியாக ஒரு இடத்த பிடிச்சி அங்கே நாப்கின் தயாரிக்க ஆரம்பித்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஓஹோன்னு வர நேரத்தில் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உடல்நல குறைவால இருந்த தன்னோட கணவரை இழந்திருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் மதரா தன்னோட குழந்தைகளை தான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மாதம் 6,000 நாப்கின், 100 அதிகமான சோப்பு, குளியல் பொடி, ஹேர் டைன்னு நிறைய பொடிகளை செஞ்சு வாய்மொழியாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் விற்பனை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 6 தனக்குன்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டு வர்றாங்க. ஒரு காலத்தில் தன்னோட எதிர்காலம் எப்படி ஆகுமோ அப்படின்னு பயந்தவங்க இப்போ ஒரு நிறுவனத்தோட எதிர்கால இலக்குகளை தீர்மானிக்கிற பிஸ்னஸ் உமனாக வளர்ந்துருக்காங்க. குட்டையில் தேங்கின நீர் மாதிரி என்னால் முடியாதுன்னு சொல்லாமல் ஓடுற நீர் மாதிரி தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த உழைப்பும் நம்மளை உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற தொழில் முனைவோர் தாரணிக்கு கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: காசி மருத்துவமனையின் மூன்றாவது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, ECG, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344564764. இன்றைய தரமான கல்வி, நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றே சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள், 3 மாதத்திற்கு 1 முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம், மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500756350.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

எவ்வளோ உணவுப் பொருட்கள் புதுசாக வந்தாலும் சரிங்க, இல்லை எவ்வளோ உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்டாலுமே ஒரு சில உணவுப் பொருட்கள் மட்டும்தான் நம்மளுடைய நாக்கு அடிமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுலேயுமே குறிப்பாக இந்த மீன் சாப்பிட்ற அளவுக்கு வேறு எந்த உணவுப் பொருளாவது ஈடாகுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அசைவ பிரியர்கள் வந்து ஈடாகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுலேயும் இப்போ நம்ம பீச்சுக்கெலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மீன் சாப்பிடாமல் வரவே மாட்டோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, முதல்ல அந்த மீனோட டேஸ்ட், அப்புறமா அதில் இருக்கிற சத்து தாங்க. அதுலேயும் மீனில் இருக்கிற அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்த அளவை கட்டுப்படுத்தி மாரடைப்பு அப்புறமா பக்கவாதம் வர அபாயத்தை குறைக்கும் தாங்க சொல்லணும். அதே மாதிரி நம்மளோட மூளையோட செயல்பாட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கும், நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தி கண் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், நம்மளோட முடி ஆரோக்கியமாக வச்சுக்கும், சருமம் நம்மளோட நகத்துக்கு தேவையான விட்டமின் கொழுப்புகளை கொடுக்கும், நம்மளோட எலும்புகளையும் பற்களையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். சரி, இவ்வளோ பயன்பாடுகள் இருக்கிற மீனை நம்மளால் எல்லா நாளும் சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக தான் இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மீனை வச்சு ஊறுகாயெல்லாம் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வராங்க. அப்படி மீன் ஊறுகாயெல்லாம் விற்கிறதுனால தான் நம்மளாலையும் நினைச்ச நேரத்துக்கு மீனை சாப்பிட முடியுது. அப்படி மீன் வச்சு ஒரு தொழில் செஞ்சு நம்மளும் விற்பனை செய்யலான்னு தான் இன்னைக்கு நெய்தல்பன் நிகழ்ச்சியில் மீன் தொக்கு செஞ்சு அதை எப்படி விற்பனை பண்ணலான்னு தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் நினைஞ்சிருக்கீங்க நெய்தல்பன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. மீன் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, முதல்ல மீன் துண்டு வாங்கிக்கணுங்க. அது வந்து ஒரு 10 துண்டு முள் இல்லாத மீனா பார்த்து வாங்கிக்கணும். அப்புறம் தக்காளி ஒரு 4, காஞ்ச மிளகாய் ஒரு 3 எடுத்துக்கணும், கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கணும், வெங்காயம் ஒரு 7, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, கரம் மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு வெளுது 1 ஸ்பூன், எண்ணெயும் உப்பும் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. முதல்ல நம்ம மீனை சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு வெளுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ நம்ம சுத்தம் செஞ்ச மீன் துண்டுகளை மெதுவாக சேர்த்து நல்லா கிளறி அந்த மீன் கூட மசாலா சேர்ந்து நல்லா கெட்டியானதும் இறக்க வேண்டியதாங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான மீன் தொக்கு தயார். நம்ம செஞ்ச இந்த தொக்கை ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்க நம்ம என்ன பண்ணோம்னா, காற்று புகாத, ஈரம் இல்லாத அழகான கண்ணாடி பாட்டில்களையும் பிளாஸ்டிக் பாட்டில்களையும் நம்ம அடைச்சி வச்சுக்கலாங்க. இதே இது நம்ம விற்பனை பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி கண்ணாடி பாட்டில்களையும் பிளாஸ்டிக் டப்பாக்களையும் வாங்கி அதில் நீட்டாக ஒரு லேபிள் ஒட்டி அந்த லேபிளில் நம்ம தயாரித்த தேதி, அது எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற தேதியை ஒட்டி நம்ம சமூக வலைத்தளங்கள்லேயோ இல்லை நம்ம ஊரில் இருக்க

கடைகளே கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். இல்லனா நேரடியாவே போய் நம்ம ஊர்ல இருக்கிற வார சந்தையில போயும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்க. நம்ம இதை சரியான முறையில் செஞ்சோம்னா கண்டிப்பாக 3 மாதம் வரைக்கும் இது கெடாமல் இது இருக்குங்க. ஸோ நம்ம பகுதிகளில் எப்போவுமே மீன் கிடைக்கிறதால ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதை ஒரு தொழிலாக செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம், அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20ஆம் தேதி உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

எவ்வளவு விதவிதமான ஆடைகள் வந்தாலுமே பெண்கள் ரொம்பவும் ஆசைப்பட்டு புடிச்சு வாங்குற ஒரு ஆடை என்னன்னு கேட்டீங்கன்னா யோசிக்காமலே டக்குன்னு சொல்லிடலாங்க, அது புடவை தானே. ஆனா இந்த புடவைய பெண்கள் எவ்வளவு தூரம் விரும்பி போடுறாங்களோ அதே அளவுக்கு நம்ம ஒரிஜினல் பட்டை தான் வாங்குறோமா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 to 25% ஆமாண்டாங்க சொல்லணும். அப்ப மீறி இருக்கிற 75% பேருக்கு எடுக்க தெரியலையான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆமான்னு சொல்ல முடியாதுங்க. ஒருவேளை வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும்னு தான் நம்ம சரியான பட்டு தான் வாங்குறோமா அப்படிங்கறத கவனிக்கிறது கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா திருமணத்துக்கு மட்டும், அதாவது திருமணம் ஆக போற பெண்ணுக்கு மட்டும் அதிக விலையில காசு கொடுத்து நம்ம பட்டு வாங்குவோம். சோ அதை வச்சு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பட்டு தான் ஒரிஜினல் பட்டுன்னு. ஆனா இப்போ திருமண பெண்களுக்கு கூட ஒரிஜினல் பட்டு வாங்காம பட்டு மாதிரியே இருக்கிற கலப்படமான பட்டுகளை தாங்க வாங்குறாங்க. சரி, அப்ப அந்த பட்டை எப்படிதான்ப்பா ஒரிஜினல் பட்டான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேக்குற நம்மளோட நேயர்களுக்கு தான் அதை சொல்ல போறோம் நம்மளோட நெய்தல் பிழை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் மதி. நம்ம ஒரு தரமான ஒரிஜினல் பட்டை நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா கட்டாயமா இந்த 5 விஷயங்களை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அது என்னன்னா, முதல்ல பட்டு நூலோட தரம், ரெண்டாவதா பட்டு புடவையில இருக்கிற இந்த ஜரிகையோட அமைப்பு, மூணாவதா புடவையோட வெயிட், அப்புறமா புடவையோட விலை, அப்புறமா அதை எப்படி வடிவமைச்சிருக்காங்க. இந்த 5 விஷயத்தையும் தாங்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி ஓகே, இந்த 5 சொல்லிட்டீங்க, ஆனா அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நூலோட தரத்தை நம்ம செக் பண்ணணும்னா ஒரு பட்டு நூலோட தரம் எப்படி இருக்கும்னா பட்டு நூல்ல செஞ்ச புடவை, அதுவும் மல்பரி பட்டு நூல்ல செஞ்ச புடவை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப பளபளப்பாவும் ஆடம்பரமாவும் ரொம்ப மென்மையாவும் பளபளப்பாவும் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த பட்டு புடவையில இருந்து சின்னதா ஒரு நூல் எடுத்து நம்ம எரிக்கும் போது முடி கருகின ஸ்மெல் வருதுல்ல, அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அது உண்மையான பட்டு. அதே இது பிளாஸ்டிக் எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும்ல, அப்படி வந்துச்சுன்னா அது செயற்கையான பட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதா ஜரிகையோட அமைப்பு, ஒரு நல்ல பனாரஸ் பட்டோட தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பட்டு புடவையில இருக்கிற ஜரிகையோட வேலைப்படுதாங்க. அதுலயுமே இந்த ஜரிகையில பாத்தீங்கன்னா தங்கம் இல்லைன்னா வெள்ளி இலைகளால நெஞ்சிருப்பாங்க. அதாவது வெள்ளி இலைகளுக்கு மேல தங்கமுலாம் பூசியோ இல்லைன்னா செப்பு இலைகளுக்கு மேல தங்கமுலாம் பூசியோ வடிவமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஜரிகையோட வேலைப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் நம்ம பார்க்கறதுக்கே ஒரு கலை நயத்தோடும் இருக்குங்க. இது கூடவே அந்த பனாரஸ் பட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முந்தானையோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு பக்கமே ஒரே டிசைனில் தாங்க இருக்கும். அப்படி ஒரே டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க அந்த பட்டு புடவை நல்ல பட்டு புடவை தான். மூணாவது பார்த்தீங்கன்னா புடவையோட வெயிட், நம்ம மேலே சொன்னோம்ல இந்த ஜரிகை வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னாகும், கண்டிப்பாக பட்டோட வெயிட்டு அதிகமாக இருக்கும். நம்ம பட்டு புடவையை கையில் எடுக்கும் போதே அதோட ஜரிகை காரணமாக அது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ இதே இது தரம் குறைஞ்ச புடவைனா ரொம்ப வெயிட் கம்மியாகவும் நெருக்கம் இல்லாமல் தளர்வாகவும் இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நாலாவதா புடவையோட விலை, உண்மையாகவே ஒரு பட்டு

மிஷினில் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தாலுமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பி வந்துகிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தாங்க பிரிண்டரில் கொடுக்குற சாரீஸுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தறியில் பண்ணுற பட்டுப்புடவைகளை பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அந்த முந்தானிகள்லையும் பார்டர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான வடிவங்களாக இருக்கும். ஸோ அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இது கூடவே முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ நகைக்கு ஒரு முத்திரை இருக்குல்ல 916, அதே மாதிரி புடவைக்குமே சில்க் மார்க் சான்றிதழ்னு ஒன்று இருக்கும். அந்த சான்றிதழை பார்த்து கூட நம்ம புடவையோட தரத்தை நிர்ணயிச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு நம்பிக்கையான கடைகள்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு புடவைகளுக்கு எவ்வளோ கடைகள் புதுசாக வந்தாலுமே அவங்களோட அம்மா அப்பா காலத்துலேருந்து ஒரு கடைக்கு போயிருந்துருப்பாங்கள்ல, அந்த கடைக்கு தான் எப்போவுமே போய் எடுப்பாங்க. அப்படி நமக்கு நம்பிக்கையான கடைகளில் போய் எடுக்கிறதுமே ரொம்பவுமே சிறந்ததுங்க. இப்போ எப்படி தரமான ஒரு பட்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு சின்னதாக ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: பலகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு இரு இரு இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி நம்ம குண்டா இருக்காம ஒல்லியா இருக்கணும், அப்பதான் பார்த்தா அழகா இருப்போம்னு இப்போ நிறைய பேர் நினைக்கிறது உண்டுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இப்போ இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சும் நம்மளோட உடல் எடையை குறைச்சிடணும், நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நம்ம போடணும், அதுவும் எக்ஸசைஸ் பண்ணாம உணவு கட்டுப்பாடு இல்லாம என்ன சாப்பிட்டு நம்மளோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு தான் இப்போல்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்களை பார்த்து அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகளில் ஆரோக்கியமான உணவு முறையோட சேர்ந்து இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிறதால எந்த தப்புமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில பொருட்களை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமலேயே நம்ம வாங்கி சாப்பிட்றதால நம்மளோட உடலில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்காக இன்னைக்கு நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில் இதை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் ஆண்கள் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும், கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு ஜிம்முக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய ஊர்களில் வந்து பெண்களுக்கான ஜிம்மே இருக்குது. ஆனால் எல்லா பெண்களாலையும் அங்கே போக முடியாதுல்ல. அதுவும் இல்லாமல் ஜிம்முக்கு போனாதான் நம்மளோட உடல் அமைப்பு நல்லா இருக்குன்னு நிறைய பெண்களுமே நினச்சிட்ருக்காங்க. அப்படி போக முடியாத பெண்கள் தான் வீட்டிலேயே சமூக வலைதளங்களை பார்த்து அதில் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட சொல்கிறாங்களோ அது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியாமலேயே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணுமே தன்னோட உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு மருந்தை வாங்கி அதை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி இப்போ தன்னோட வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இப்படி தெரியாத ஒரு பொருளை அவங்க சாப்பிட்டதை விட ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருட்களை அளவோட சாப்பிட்டு ஒழுங்கான நடைப்பயிற்சி செஞ்சு சின்னதாக ஒரு சில உடற்பயிற்சிகளை அவங்க செஞ்சுட்டு வந்திருந்தாலே அவங்களோட உடல் எடை குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கும் இந்த நிலைமையும் வந்திருக்காது. ஸோ குண்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து நம்மளை அவங்க கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே நம்மளை நம்ம ஏற்றுக்கிட்டு ஆரோக்கியமான அழகான வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியான முறையில் நம்ம பண்ணாலே போதுங்க. அதுதாங்க நம்மளோட சந்தோஷமே. அதை விட்டுட்டு உடம்பு குறைக்கிறது மட்டும்தான் வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ யாரெல்லாம் குண்டாக இருக்கேன், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியும் நடைப்பயிற்சி போங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்ல பழங்களை சாப்பிடுங்க, சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுங்க, 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. இது எல்லாத்தையும் சரியாக பண்ணாலே நம்மளோட உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் OSFM 90.4
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் OSFM 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் May 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் OSFM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை May 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் OSFM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு

0: நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: போடா பக்கோடா, அட நேத்து சுட்ட நமுத்து விட்ட பழைய பக்கோடா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நீ 1000 பெரிய ஆளா வந்துக்க, வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாக்கு மரியாதை கொடுக்கலனா உன்னுடைய படித்த படிப்பிற்கு பயன் இல்லை. நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள். அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் இருக்கிறவங்க பாக்கியசாலிகள். எங்க அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பர்வின் சுல்தானா இனிமேல் நீ ஃபுல் ஹேண்ட் தான் போடணும்ட்டு. நான் போடுறேன். 80 வயசுங்க எங்க அம்மாக்கு. ஐயோ, இவ எவ்வளவு அழகா இருக்காள, போய் உங்க அம்மா உன்னுடைய உன் வயசு போட்டோ எடுத்துப்பார். உலகத்துல அவளுக்கு நிகரான அழகு இந்த உலகத்துல எவ்வளவுமே போய் எடுத்துப்பாரு. அவளை போய் ஒரு பேரழகிய பக்கத்துல நிக்க வச்சிருக்க பாப்போம். அம்மா அப்பாவை மதித்தல், அவர்களுடைய வார்த்தைகளை மதித்தல், என்ன இருந்தாலும் அவர்கள் ஒண்ணு சமாதானப்படுத்தி இல்லைன்னா அவங்களுக்காக அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேள்வி. சமாதானப்படுத்த அவங்கள அம்மா அப்படி இல்லமான்னு சொல்லு, நீதமுட நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லு. இல்லை என்றால் அவர்களுடைய மனம் கோணாத படிக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு அடங்கி நடத்தல். இந்த ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல, நீ பெரிய லீடரா வரணும்னு யோசிக்கிறதானே. ஆசிரியர்கள் இருக்கால என்ன பார்த்தாலும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போயிடு. ஏன் தெரியுமா பிள்ளைகளை, நான் இறை சாட்சியா சொல்றேன், ஆசிரியர்கள் மட்டும் தான் கொண்டு வந்த வாழ்க்கைய அவங்களுக்காக அவங்க வாழறதே இல்லப்பா. நம்ம வாழ்க்கையை ஏற்றம் செய்வதற்காக வாழ்ந்து போயிடுறாங்கப்பா அவங்க. இது உண்மைப்பா நான் சொல்றது. ஒரு டீச்சரா நான் ஒரு இது கொடுக்கவா, ஒரு வாக்கு மூலம் கொடுக்கவா, நான் என் மகன் ஜெயிப்பதை விட என் வகுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளை ஜெயித்தால் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு டீச்சருங்க, ஆசைனா குற்றம், இரிதல்னா களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசை இரியர்கள். திருத்திட்டு தான் இருப்பாங்க, உனக்கு வந்து சொன்னா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதான் அவங்க வேலை. Just respect them. Just respect them. Be like a sandal tree. ஒரு நட்சத்திரங்களை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற இருட்டு பள்ளங்கள் அப்படி நம்மளை உள்வாங்கிக் கொண்டுட்டு இருக்க சில விஷயங்கள். ஆனா வானம் பேரன்பு கொண்டது, இறைவன் பேரன்பு கொண்டவன். ஏன் தெரியுமா, அந்த வானத்துல சில நடவடிக்கைகள் நடக்கும், அப்ப சில நட்சத்திரங்கள் வரும், வந்து ஒரு அதிர்வு காட்டும் பொழுது இருட்டு பள்ளங்களில் இருந்து நட்சத்திரங்கள் வெளியேறுவதை வானவியலாளர்கள் உறுதி செய்திருக்கிறார். நல்ல சொற்களோடும் யாரேனும் வந்தால், உன்னிடத்தில் யாரேனும் ஏதேனும் அறிவுரை தந்தால், அது பகையானவர்களாக இருந்தாலும் நல்ல சொல்ல அப்படி எடுத்துக்கோ.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நடக்குமா ஏமாத்தி முழிக்கிற உன்புத்தி பெண்குத்தி பின்புத்தி பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்ட சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய தரமான கல்வி நாளைய ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க இன்றை சேர்த்திடுவீர் உங்கள் நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில். அழகான சூழல், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு கம்ப்யூட்டர் லேப் அண்ட் ஸ்மார்ட் லேப். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களின் தரம் உயர்த்த மாலை நேர சிறப்பு வகுப்புகள். 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம். மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் கராத்தே வகுப்புகள். ஒழுக்கத்தில் சிறக்க, அறிவில் மெளிர நேஷனல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ராஜீவ் காந்தி நகர், ராமேஸ்வரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9500765350.
1: 7000 plus designs. ஒரே ஃப்ளோர்ல விரிந்து கிடக்கிற அழகு கடல். இது வெறும் டைல்ஸ் மால் இல்ல, உலகத்தின் புது முகவரியை தேடி தரும் கலைக்கூடம்.
2: பல லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பரப்புல கண் சிமிட்ட மறக்கிற பிரமிப்பு. உலகத்தோட லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊர்ல ஒரே இடத்துல. பார்க்க பார்க்க தீராத தரிசனம்.
1: அனுஜ் டைல்ஸ் மால், தமிழ்நாட்டின் பிகஸ்ட் சிங்கிள் ஃப்ளோர் ஷோரூம். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம், நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: கோபமா பொருட்களை தூக்கி அடிக்காத பாப்பா, கோபமா அம்மா அப்பா பேசும்போது பதில் சொல்லாத, தலையை தாழ்த்தி இரு, கண்களை சந்திக்காத, சரி சொல்லிட்டு போ, அப்புறமா சமாதானத்துக்கு அப்புறமா ஆனப்புறமா பேசு. இரவு வந்து ரொம்ப லேட்டாக நேரத்தை செலவழிக்காத, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தொழுதுரு, வீட்டு வேலைகளை பார். விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், நமக்கு கொஞ்சம் கவனிப்போம், எதுவும் பிழையானது அல்ல, கொஞ்சம் கவனிப்போம். நான் இப்படி சொல்லி என் பேச்சை நிறுத்துகிறேன். அந்த 5 ரகசியங்களை சொல்லி என் பேச்சை நிறுத்துகிறேன். முதல் ரகசியம், உன் வீட்டிலே நீ போய் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது, டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன். உரையாடல்களை நிர்பந்திக்காத. சொல்லு சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, என்ன விரும்புறியா இல்லை, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, நாளைக்கு என்னோட கேம்புக்கு வரியா, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு, இப்ப சொல்லு. நீ ஏன் அப்படி சொன்ன, என்னை பார்த்து ஏன் அப்படி சொன்ன, அங்க சொன்னியா நீ, அங்க சொல்லு, இப்ப சொல்லு நீ. டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். வாட் அ பவர்ஃபுல் திங் தெரியுமா சைலன்ஸ். உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். ஒரு பிச்சைக்காரனுக்கு போர்த்தி செல்லுகின்ற போர்வையை தருகின்ற வழிபோக்கனை போல் உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். பசித்து வருகின்ற மகனுக்கு உணவு பரிமாறுகின்ற பொழுது நடுங்குகின்ற தாயின் கரங்களை போல் உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். மீண்டும் மீண்டுமாய் என் மீது நீ அநியாயங்களை நிகழ்த்துகின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்துடன் உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம். ஸ்டே சைலண்ட். சைலண்ட் இஸ் அ பவர்ஃபுல் திங். அண்ட் ஹாஃப் ஸ்மைல், ஹாஃப் ஸ்மைல் அண்ட் சைலண்ட். நான் இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, நான் சொல்லித்தரேன் உனக்கு. மனசால சிரி. டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்படிதான் சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாங்க. டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ், கீப் குவைட்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: நான் இப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியும், இட்ஸ் சூசைட், ஸ்டே காம். தேர்ட், டோன்ட் சேஸ் த கனெக்ஷன்ஸ். ஏன் இந்த கல்யாணம் பண்ண பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அந்த புஷமார்கள் படுற பாடு எங்க இருக்கிற? இதை லவ் பண்றதுக்கும் காலேஜில் தானே இருப்பாங்க, காலேஜில் கிளாஸில் ஃபோன் எடுக்க முடியாதுல்ல. எங்கே இருக்கிற, என்ன போட்டிருக்க, ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பு, என்ன சாப்பிட்ட, எத்தனை மணிக்கு வருவ, ஆன்லைனில் இருந்தால் என்கிட்ட பேசல, என்கிட்ட பேச மாட்டியா? டோன்ட் சேஸ், ஆல்வேஸ் மூச்சு முட்டோம், கிவ் ஸ்பேஸ் பட் ஹாவ் விஜிலன்ஸ், டோன்ட் சேஸ் த கனெக்ஷன்ஸ். தேர்ட் ரகசியம். ஃபோர்த், டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. ஏற்கனவே சொல்லிட்டேன், வாயில வரும் வச்சுக்க வச்சுக்க, காலம் தரும். எங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னை யாராவது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா? நான் ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னால வெறும் தொழிலில் தான் இருப்பேன், அழுதுகிட்டே. 2 வருஷம் நான் பேசவே இல்லை மேடை, அழுதுகிட்டே இருப்பேன், முடியவே இல்லை என்னால். நான் அதுக்கு தகுதியானவளே இல்லை, எதுக்கு அந்த துன்பம் என்ன வரணும், எனக்கு வரணும், அழுதுகிட்டே இருக்கேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, டோன்ட் கிரை டூ மச். உறுதுல சொல்லுவாங்க, கடவுள் கிட்ட சொல்லிட்டல்ல, அவர் பார்த்துப்பார், ரொம்ப அழாத அப்படி சொல்லிட்டு. நான் சல்லா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வந்து எங்க அம்மா உட்காரன். எங்க அம்மா சொன்னாங்க, நீ உன்னுடைய வேட்கை உண்மையானதாகவும் அறம் சார்ந்ததாகவும் இருந்தால் நீ எதற்காக இறைவனிடத்தில் அழுது கொண்டிருக்கிறாயோ அவர்களை இறைவன் உன் முன்னால் சோழிகளை போல் கொண்டு வந்து வீசுவான். நீ யாரு துன்பப்படணும், யார் உன்னை துன்பப்படுத்திட்டாங்க, நீங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு இறைவனிடத்தில் வேண்டுகிறாயோ அவர்களுக்கு அந்த துன்பத்தை தந்து விடாதே இறைவா, அவர்களை காப்பாற்று என்று நீ சொல்ல வேண்டிய பொசிஷனுக்கு இறைவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவான். நடந்தது என் வாழ்க்கை, நான் நடக்காதது எதுவுமே சொல்லலை.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பொதுமக்களின் கவனத்திற்கு. பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேணாம், இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?

0: சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
1: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: Don't chase your connections. Don't explain your standards. Don't force the conversations. மிக முக்கியமானது சொல்லுகிறேன், don't reply instantly. அஞ்சாவது குழந்தைகளே, don't give your energy to everyone. Save it. Save பண்ணி வை. உனக்கு உதவியாக இருக்கும். நான் இப்படி சொல்லி நான் நிறுத்துறேன். I want you to sit in the highest position because you are learning. நீ படித்தவள், நீ படித்தவதானேன்னு கேட்கறாங்களே, ஆமா நான் படித்தவதான். ஏன் படிச்சவ? சூழலை காம்ப்ளிகேட்டட் ஆக்காம சூழலுக்கு ரிசல்ட் தரக்கூடியவள். அவள் புரிந்து கொள்வாள். நீ படிச்சவ தானே? I am a real motivator. I motivate myself daily. The only person under the sky will help you is you. The only person under the sky will help me is me. இந்த ரகசியம் தெரிந்தவள் நான். அதனால சொல்ற, 10 வருஷத்துக்கு அப்புறம் நானும் நீ ஒரு இடத்துல சந்திப்போம். ஒரு ஃபைல் இருக்கு, ஒரு கிரீன் பென் இருக்கு. ஃபைல் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. யார் கையிலையாவது அது பட்டு இந்த கிரீன் பென் வச்சிருக்கிறவனை தேடி வரணும். கிரீன் பென் யாராவது வச்சிருக்கணும். கேபின் தட்டி கிரீன் பென்னோட உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களை போய் பார்த்து ஃபைலில் கையெழுத்து வாங்கணும். நான் ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கேன். என் உழைப்பின், என் நேர்மையின், என் அறத்தின், என் தமிழின், நான் செய்யக்கூடிய பணியினால் என் கிரீன் பென்ல இருக்கக்கூடிய மையினுடைய அதிகாரம் கூடும். அதில் சைன் பண்ணுறதுக்கான அது அதற்கான ஒரு ஃபைல் அது இருக்கணும். ஃபைல் ரொம்ப ஹை ப்ரொஃபைல்டு ஃபைலாக இருக்கும். நீ ஃபைல் எடுத்துட்டு வர, கேபின் திறந்தா நான் உட்காந்து உனக்கு சைன் பண்ணணுமா? இல்லை, நான் ஃபைல் எடுத்துட்டு கேபின் திறந்தா கிரீன் பென் வச்சுட்டு நீ உட்காந்து சைன் பண்ண போறியா? நான் ப்ரே பண்ணுறேன், நான் ஃபைல் எடுத்துட்டு வரேன் பாப்பா, நீ சைன் பண்ணு. உன்னை அந்த இடத்தில் பார்க்க ஆசை, சிறகை விரி எழுப்பற. நீ புறா குஞ்சல்ல, நீ ராஜாளி. பறந்து பார், வா.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இந்த அள்ளி ஏன் சிரிக்கிறது தெரியுமா?
2: ஏன் சிரிக்குது?
1: அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டானா, அதுக்காக சிரிக்குது.
2: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதலன் இருக்கான? என்ன, எனக்கும்
1: தான்.
2: உனக்கு
1: என்ன

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: முதல்ல நீ அந்த நெல்லைக்கு வந்துட்டனாலே உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ ஒரு கதவுக்கு பின்னால மறைஞ்சு இருந்து ஒரு விஷயத்த கேக்குறல்ல, இதுக்கு குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு பேரு சைக்காலஜியில. தயக்கம், கூச்சம், தன்னம்பிக்கையின்மை, இது மூணுமே இந்த சமூகத்தால் பாராட்டப்படுதுன்னு நீ நினைக்கிற எதிர்கொள். நான் இப்படி சொல்லிட்டு உனக்கு புரியுதான்னு பாரு. ராத்திரி 1 மணி, லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற. உன் பக்கத்தில் உங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறார், இல்லை உன் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான். திருடம் வந்துட்டான், உன் தம்பியை எழுப்புவேன். டேய், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குடா. அப்படியா அப்படின்ட்டு அவன் போய் கதவை திறந்தான், திருடம் உள்ள வந்துட்டான். மொதல் அடி உன் தம்பிக்கு, ரெண்டாவது அடி உனக்கு. சரியா, நானாக இருந்தால் என்ன செய்வேன்னா தம்பியை எழுப்ப மாட்டேன். எப்படியோ அடி வாங்க போகிறோம், மொதல் அடியாகவே வாங்கிக்கிறது, நானே போய் திறந்துடுவேன் கதவை. வெட்டு ஒன்று பாரு, தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் டார்ச்சர். ஒரு வாட்டி தானே குழந்தை சாவுனோம், டெய்லி வாசா சேர்த்துட்டு இருக்கணும். சாவு வரும், அது 90 வயசில் வரும், டெய்லி சாவுக்கூடாது. உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த பிறப்பு, உன் வாழ்க்கை எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த படிப்பு, உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்வதற்காகத்தான் உனக்கு இந்த வாய்ப்பு, எல்லாம் இருக்கிறது. பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எழு பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. சரியா, டிசைட் இன்னைக்கு, இப்போ டிசைட் பண்ண, தைரியமாக பேசு, பயப்படாத.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்னக்கா உங்க பாத்ரூம் மட்டும் இப்படி பலபலன்னு இருக்கு? நம்ம ஊர்ல எல்லா வீட்லயும் உப்பு கரை தண்ணி மார்க் இருக்குமே, ஆனா இங்க மட்டும் எப்படி இவ்வளவு ஷைனிங்கா இருக்கு?
1: அதுக்கு காரணம் அனு ஸ்டைல்ஸ் மாலோட WRW டைல்ஸ் தான்.
0: WRW
1: அப்படின்னா வாட்டர் ரெப்பலன்ட் வால் டைல். தண்ணி சோத்துல நிக்காது, சறுக்கிக்கிட்டு போகும், உப்பு கரைய பிடிக்காது. கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி.
0: உப்பு கரை இல்ல, தண்ணி மார்க் இல்ல. தமிழ்நாட்டின் முதல் WRW டைல்ஸ், அனுஜ் டைல்ஸ் மால். அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
2: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
3: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
2: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: ஃபியர் அப்படிங்கிறதுக்கான எழுதி பாரு, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியர்ஸ் ரியல், இட் கால் ஃபியர். தெர் இஸ் நோ நத்திங். நான் பயப்படுவேன், நிழல் நிழல் பார்த்து பயப்படுவேன். நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா, நான் ரொம்ப பயந்த பொண்ணு. நைட்டில் பாத்ரூம் போகிறதுக்கு பயம், எழுப்புனா ஒன்றும் எந்திரிக்காது. என்ன தெரியுமா பண்ணுவேன், எந்திரிச்சு எல்லா காலையும் மிதிச்சுட்டு போயிடுவேன். எங்கோ ஒளி இருந்தால்தான் நிழல் வரும், ஒளி இல்லாமல் நிழல் இல்லை. வெளிச்சம் இருக்கிறது என்பதனை நினைத்து கொண்டு போ, உன் நிழலை பார்த்து பயப்படாதே, வெளிச்சம் இருந்தால்தான் அது வரும், வெளிச்சத்தை நினைத்து கொண்டு போன்னு சொன்னார். அன்னிலிருந்து நான் யாருக்காலையும் மிதிக்கிறது இல்லை. மை எக்ஸ்பிளனேஷன், ஐ லவ் மை செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் அ லாட். என்னை நான் நிரம்ப நேசிக்கிறேன். ஏன்னா 50 நெருங்குது எனக்கு. 20 இருக்கிற பர்வின் சுல்தானாவுக்கு 50 இருக்கிற நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன? இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு, நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அதுதான் விமன் எம்பவர்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் எனி அட்வைஸ் டு 20 ஓல்டு பர்வின் சுல்தானா. ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். நான் அவளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்திராவிட்டால் 50 இந்த புகழ் எனக்கு கிடைத்திருக்காது.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பாட்டு
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4
2: வெயில்ல போறோம்னா எந்த அளவுக்கு கூட தொப்பி எடுத்துட்டு போறது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம முகத்துக்கு சன்ஸ்கிரீன்ங்கிற கிரீம் போட்டு போறதும் முக்கியம். இத நிறைய பேரும் அத ஒரு மேக்கப் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம தோலை வெயில்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. அப்ப சன்ஸ்கிரீன் போட்டா விட்டமின் டி கிடைக்காதோ அப்படின்லாம் தோணலாம், ஆனா அதான் இல்ல. எந்த சன்ஸ்கிரீன் போட்டாலுமே 95-98% வரை பாதுகாப்பு தரும். மிச்சம் 2% மூலமா விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள போகும்னு சொல்றாங்க. சன்ஸ்கிரீன் போடுறது மூலமா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுது. அதாவது சின்ன வயசுலேயே வயசான தோற்றம் ஏற்படுத்த காரணமான சூரியன் இருந்து வரக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குது இந்த சன்ஸ்கிரீன். அதனால எந்த வயதினருமே இந்த வெயில் காலங்கள்ல சன்ஸ்கிரீனை பயன்படுத்தலாம்.
1: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசையம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர்ற மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபியை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
9: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
10: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
11: So relieve yourself with bondages. தேவையற்ற emotion, understanding, accommodation, agreement, acceptance, tolerance. அஞ்சு வேற வேற வேற வேற வேற. I don't agree, but I accept. I love you, so I accommodate you. I understand you, so I tolerate. இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கு பாப்பா. அந்த உள்ளுக்குள்ள நீ வந்து உறுதி ஆயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் புற சூழ்நிலைகளால் நீ பாதிப்படையவே மாட்டாய். உள்நிலை நிர்வாகத்தை சரியாக வைத்துக் கொள்வது தான் எம்பவர்மெண்ட். சரியா? காலா நடுங்கும் குடுகுடுன்னு. ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷன், வித்தவுட் அந்த ஃபியருங்கிறது வந்து இட்ஸ் நாட் பயம்,
12: இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கையில் பிடிக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சின்ன அலர்ட்னஸ் இருக்கும். அந்த அலர்ட்னஸோட தான் நான் எப்பவுமே மேடைக்கு போறேன். ஏனோ தானோ என்னைக்கு நான் போறேனோ அன்னைக்கு நான் தோத்துருவேன். ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப் வித் ஆல் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ஃபியர்னு நீ சொன்னா அது ஃபியர் தான். நான் என்ன எதுக்காக நீ சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிற? நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் குழந்தைகளை. உன் வயசுல நான் சில விஷயங்கள் எனக்கு புரியலை, அது எனக்கு யாரும் சொல்லலை. நான் அடிப்பட்டு நான் 40 வயசுல தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு பயம் இல்லை, எனக்கு பொறுப்புணர்வு இருக்கு. உனக்கும் பொறுப்புணர்வு இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் நீயும் சொல்ல தொடங்கு. பட் இந்த வயசுல உன்னை சொல்ல முடியாது, அதனால வார்த்தைகளை கோர்த்து அவர்களுடைய முதல் அங்கீகாரம் பெறு. அங்கீகாரம் பெறுவதற்காக உன்னை நீ பயிற்சி பண்ணிக்கோ. கண்ணாடி முன்னால் நின்று பேசு. நான் வந்து இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் சொல்லலை, உனக்காக மட்டும் சொல்றேன். நான் 60 பிரைஸ் தான் பேச்சு போட்டில் வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்தேன்னா உனக்கு தெரியுமா? 1500 மேடைகள் ஏறியிருக்கேன். 60 பிரைஸ் தான். இன்னைக்கு எனக்குன்னு ஒரு இடம் பேச்சாளர் பட்டியலில் இருக்குன்னா 60 பிரைஸ் இல்லை, 1500 ஸ்டேஜஸ் பிராக்டிஸ்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பாவம் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம் இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: I am not result oriented, I am process oriented, I am process oriented னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எனக்கு பரிசு வருதா இல்லையான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. சத்தியமா ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளே, நான் முதல்ல பேசிய இலக்கிய பேச்சிற்கான தலைப்பு செல் உயிர் நிமிர்த்திய செங்கோல் அப்படின்னா என்னன்னே தெரியாது. நான் வீட்டுல என்ன மொழி பேசுறேன் தெரியுமா? உருது மொழி பேசுற பொண்ணு நான். நான் வீட்டுல தமிழ் பேச மாட்டாங்க, எங்க வீட்டுல யாருக்குமே தமிழ் தெரியாது. தமிழ் மொழி பேசாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்து இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்துக்கு துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் இருக்கிறேன்னா என்னுடைய பிராக்டிஸ் என்ன, என்னுடைய இன்வால்மெண்ட் என்ன, புரியுதா? ஒன்னு செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல் ஃபர்ஸ்ட் பேசினேன்னா அதுல எந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு இருந்திருக்கும். 28 வருஷம் கழிச்சு மெல்பர்ன் போனேன்ல, நான் பேசின டாபிக் செல்லுயிர் நிமிர்த்திய செங்கோல். எங்க பேசின? நான் சென்னையில ஒரு சின்ன அரங்கத்துல பேசின அந்த தலைப்பை நான் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் காட்டி இருக்கேன். இந்த பிரபஞ்சம் என்ன எங்க கொண்டு போய் நிறுத்துச்சு? ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல போய் பேசுன்னு நிறுத்துச்சு. இஃப் யூ ஷோ இன்வால்மெண்ட், இஃப் யூ ஆர் ரியலி கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி டெடிக்கேட்டட் யுவர் செல்ஃப், தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், தட் பர்டிகுலர் டேலண்ட் வில் அப்லிஃப்ட் யூ. இதுதான் பிரபஞ்ச ரகசியம். நீ எதை நேசிக்கிறாயோ அது உன்னையும் நேசிக்கிறது. Give yourself 100%. நாளைக்கு நானும் நீயும் ஒரே மேடையில் கூட பேசலாம். Start now. N-O-W. Now. நாளைக்கு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. Start from today. ஸோ படிச்சுக்கிட்டே இருப்பேன், இதை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நீ வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன்னா நீ எதுவாக வரணும்னு நினைக்கிறியோ அதில் கம்ப்ளீட்டாக இரு, அவ்வளோதான். ஆக்சுவலாக எந்த யோக பயிற்சி போனாலும், நீ எந்த ஒரு உடல் நல பயிற்சி, எந்த மனநல பயிற்சி எது போனாலும், தொடர்ந்து ஒரு பெண்ணாலோ ஒரு ஆணாலோ கீழே சப்பலாங்கல் போட்டு 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டேன்னா எனி திங் யூ கேன் டூ இன் திஸ் வேர்ல்டு. இன்னொரு விஷயம் சொல்லி தந்துடவா உங்களுக்கெல்லாம் டிப்ஸ். கால் மறந்து போகும்ல, இந்த கால் ரைட் லெக்கு நம்ம ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் 2 செகண்ட்ல அதை நம்னஸை கரெக்ட் பண்ணணும்னா, இந்த கால்னா இந்த காது இருக்குல்ல, இந்த கால்னா இந்த காது, இந்த கால்னா இந்த காது, காதை பிடிச்சி கொஞ்சம் அப்படி பிடிச்சி நல்லா அப்படி பிடிச்சி இழுத்தனா 2 to 5 செகண்ட்ஸில் இந்த கால் ரிலீவ் ஆகிடும். ஓகே, அடுத்தவங்க காதை பிடிச்சி இழுத்துறாத, உனக்கு சுலுக்கிக்கும். அவங்கவுங்க காதை அவங்கவுங்க பிடிச்சி மாற்று காலில் பிடிச்சி இழுத்துக்கோங்க. ஒரு அம்மாவா நின்று அதை சொல்லிட்டேன், சரியா? அதே மாதிரி புறக்க ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோ, சட்டுன்னு புறக்க ஏறிடுச்சுன்னா தலையில் அடிப்பாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஒன்றும் செய்யாத. ஜஸ்ட் இப்படி ஒரு மேல 3 செகண்ட்ஸ் சரியா போயிடும், சரியா? சும்மா மேல அப்படி பார்த்தா போதும். எங்க அம்மா அம்மா சொல்லி கொடுத்தது இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட், காட் பிளெஸ் யூ, ஐ லவ் யூ ஆல். இட் இஸ் நாட் இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ வேர்ட் ஃப்ரம் மை சோல். காட் பிளெஸ் யூ மை சில்ட்ரன்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: என்ன தர இது, பார்த்த மட்டும் இல்ல தொட்டாலும் பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு.
1: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட வெல்வெட் கார்விங் டைல்ஸ்.
0: டைல்ஸ் இப்படி சாஃப்டா இருக்குமா?
1: ஆமா, ஷைனி கர்வ்டு டிசைன், ரொம்ப லக்ஸரி லுக். ஆனா கால் வச்சா ரொம்ப சாஃப்ட் ஃபீல், நடக்கிற மாதிரியே இருக்காது, மிதக்கிற மாதிரி இருக்கும்.
2: வெல்வெட் கார்விங் டைல்ஸ் வாங்க அனுஜ் டைல்ஸ் மால்க்கு வாங்க. லக்ஸரி லுக், ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட் டச், லிவிங் ரூம்க்கு பெர்ஃபெக்ட். உங்க ஃப்ளோரும் ஆகும் இனி பஞ்சு போல. அனுஜ் டைல்ஸ் மாலில் டைல்ஸ் வாங்கினால் 30% தள்ளுபடி, ஒரே நாளில் ஃப்ரீ டெலிவரி. அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: வியர்குரு இந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. காரணம், வந்துச்சுன்னா தடுப்பு தடுப்பா இருக்கும், அரிக்கும், சொரிஞ்சா செவந்து போயிரும். அப்படிப்பட்ட வியர்குரு வியர்வை உடம்புல தங்குறனாலதான் ஏற்படுது. சோ வியர்வைய உடம்புல தங்க விடாதபடி முகத்தை வெறும் தண்ணியினால கழுவுறது, உடம்ப ஈரமான துணியால தொடைக்கிறது, தினமும் 2 தடவை குளிக்கிறது, வெயில்ல போகும்போது வியர்குரு பவுடரை யூஸ் பண்றது மூலமா பராமரிக்கலாம். அப்போ வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கையால தொட்டு சொரிய கூடாது, 2 வேளை தவறாம குளிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை அப்பப்ப உணவுல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அரிக்கிற இடங்கள்ல பவுடர் போடுறத தாண்டி கை வைத்தியமான மிக சிறந்த நிவாரணினா அது சந்தனம் தாங்க. மஞ்சள், சந்தனம், வேப்பில மூணையும் சம அளவுல எடுத்து மை போல அரைச்சு வியர்குரு உள்ள இடத்துல தடவி 1 மணி நேரத்துக்கு பின்னாடி குளிக்கலாம். இல்ல அப்படின்னா பாசிப்பயிறு, கடலை பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கலந்த பொடிய குளிச்சு தேய்க்கலாம். இதை தவிர குப்பை மேனி கீரைய பருப்புல சேர்த்து கடைஞ்சு சாப்பிட்டு வந்தாலும் உடம்பு சூடு குறையும், வியர்குரு நெருங்காது.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே 1 நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்லயே விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான்

0: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸில் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேட்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேட் தம்பி வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத டக்குனே சொல்லுங்க.
1: இன்னைக்கு வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன்க்கா.
0: சரி ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு கதை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது என்ன மாதிரியான கதையா இருக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நம்ம முதல்ல வந்து என்ன கேம் நேற்று வந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதாவது ஐபிஎல் போட்டியில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு லோ ஸ்கோர் மேட்சாக தான் வந்து நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, எந்தெந்த அணிகளுக்கு இடையில வந்து நடந்துச்சு?
1: ஜிடி விசஸ் எஸ்ஆர்ஹெச், அதாவது குஜராத் டைட்டன் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு. இதுல டாஸ் வின் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்.
1: ஆமா, அவங்க சூஸ் பண்ண வந்துட்டு ஃபீல்டிங், அதை சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து யார் வந்தா அப்படின்னா சுதர்ஷன் வந்தாங்க. சாய் சுதர்ஷன் வந்தாங்க, வந்து 61 பிடிச்சாங்க, அதுக்கு கேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுமன் கில் வந்தாங்க. சுமன் கில் எப்பயும் ஒரு 10 மேல தாண்டிடுவான்னு நினைச்சேங்க்கா, ஆனா 5லயே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்லர் வந்தாங்க, சிந்து வந்தாங்க, மற்ற எல்லாருமே விளாண்டு 168 அடிச்சாங்க. அப்படியே இங்கே சன்ரைஸ் ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மாவே 6 அவுட்டு. எல்லா பிளேயர்ஸுமே, அதாவது அதிகப்படியான அந்த ஆரஞ்சு கேப் வச்சுருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்படி அவுட்டானை பற்றி எனக்கே ஷாக்கு. அதனால 86 அவங்கெல்லாம் அவுட்டுக்கா.
0: சரி ஓகே, ஒரு ஆல் அவுட் வந்து நடந்துச்சு எஸ்ஆர்ஹெச் அணிக்கு. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேலேயே வந்து 4-5 விக்கெட்டுகள் இழக்கிற அளவுக்கு அவங்களோட கேம் அப்படிங்கிறது ரொம்ப லோவில் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான கட்டங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு 9 விக்கெட்டுகளை இழந்து 10 விக்கெட்டுகளையும் இழந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜிடி அணி. அதனால வந்து பாயிண்ட் டேபிளில் 8th இடத்துல இருக்காங்க.
1: ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கக்கா.
0: சரி ஓகே, அது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவங்களுமே வந்து அந்த ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு முக்கியமான வந்து தகுதியான நபர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த இளைஞர் படையோட சேர்த்து அவங்களுமே வந்து வின் பண்ணியிருக்கிறதுனால பிளே ஆஃப்குள்ள போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுமே வந்து பல பேருக்குள்ள இருக்கு. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது, ஆர்சிபி வந்து பாயிண்ட் டேபிள்ல திரும்பவும் முன்னாடி போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி 16 அன்னைக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து நம்ம ஊர்ல கிடையாது. இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தோம், நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. அதனால வந்து நிறைய இடங்கள்ல வந்து மழை பெய்யுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா ராம்நாட்லயும் சரி, நம்ம பாமன்லயும் சரி,

0: கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது எங்க அப்படின்னு சொன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது அந்தமான் அப்புறம் நிக்கோபர் தீவுகளில் தான் வந்து 16ஆம் தேதியிலேருந்து அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த 48 மணி நேரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்களுக்குமே வந்து ஒரு சில இடங்களில் மீன் பிடிக்க போறதுக்கான தடை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா தொண்டி அப்புறம் அந்த சைடு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை ஒன்று இருக்கு. அதை மீறுற பட்சத்தில் அதுக்கான பனிஷ்மெண்ட், அதாவது சட்டப்படி வந்து அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைசன்ஸ் வந்து ரத்து செய்கிறது, கூடவே வந்து அவங்களுக்கான மானிய உதவிகளுமே வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுமே வந்து ஒரு எச்சரிக்கையோடு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஆல்ரெடி நம்ம ஊர் கிளைமேட்டை பார்த்தோம்னாலும் கண்டிப்பாக தெரியும், இன்றைக்கி ஓரளவுக்கும் வந்து வெயில் அப்பப்போ எட்டி பார்த்தாலும் இன்னுமே வந்து மழைக்கான சூழல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கேம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் சொல்லுங்க ஜான்ஹோரே.
1: இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் தெரியலையே.
0: இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பு ஒன்று சொல்லுவோம், அந்த தலைப்பை வச்சு படம் பெயர்கள் வந்து கண்டுபிடிக்கணும். முதல் தலைப்பு ரொம்பவே சுலபம் தான். கதாநாயகன் வந்து போலீஸாக வந்து நடிக்கப்பட்ட படங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அப்படி கால் பண்ண டைம் இல்லாதவங்க மெசேஜ் மூலமாக கூட உங்களோட பதில்களை அனுப்பிட்டு பாடல்களை கேட்டு வாங்கிட்டு போகலாம். அடுத்ததாக திருடன் போலீஸ் அப்படிங்கிற ஒரு படத்திலிருந்தே பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்ம கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:16 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், ஆர்காடிலிருந்து என் சேஷாதலம் பேசுகிறேன். நீங்க எல்லாம் நலமாக இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நன்றாக இருக்கின்றோம் மேடம்.
0: ஓகே, நான் இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
2: தெரியுமா? தெரியும் மேடம்.
0: என்ன கேம்?
2: போலீஸ் போலீசார் நடித்த கதாநாயகன் படங்கள் பெயர்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 படங்களை டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். ஓகே சொல்லுங்க
2: மேடம். ரகசிய போலீஸ், மூர்த்தி பாண்டி, என் கடமை, புகராசி, தங்கப்பதக்கம், சிங்கம், கட்ட சிவா. ஓகே மேடம்.
0: 5 படங்கள் வந்து சொன்னதுனால நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரி, யார் நடிச்ச படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணும்?
2: தனுஷ் நடிச்ச படத்துல இருந்து.
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம சேஷாச்சலம் அண்ணா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்லியிருக்காங்க. நம்ம கூட பேசுறதுக்காக இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க. போட்டி போட்டு அவங்களோட பதில்களை சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் வேற வேற தலைப்புகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா இன்னொரு நேயருமே வந்து மெசேஜ் மூலமா பதில் அனுப்பியிருக்காங்க. ஆண்டனி ஸ்டான்லி அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து சிங்கம் வரிசைகள்ல வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, தெரி, தனி ஒருவன், தீரன் அதிகாரம் ஒன்று, என்னை அறிந்தால், அப்புறம் வந்து சேதுபதி, மங்காத்தா, மூன்று முகம், காக்கி சட்டை அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் பேரை வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றியை கொடுத்துட்டு அதனால அவங்க கேட்ட பாடலுமே அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த கதை என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.
1: ஒரு அடர்ந்த காட்டில் ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போது எல்லா விலங்குகளும் அதோட வீட்டு, அதாவது அந்த சிங்கங்கள்லாம் குகைக்குள்ளேயும் அந்த குரங்குகள்லாம் அந்த மரத்தோடையும் இருந்துச்சான். ஆனால் அந்த தவளைகளுக்கு மட்டும் இடம் இல்லாததுனால அந்த தவளை அரசன் சொன்னான்னா, நம்ம இங்கே இருந்தால் மலையிலேயே இறந்து போயிடுவோம், அதனால் நம்ம வேற காட்டை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா தவளைகளையும் கூட்டிகிட்டு போனாங்களாம். அங்கே புது காட்டில் அங்கேயும் மலை அடிக்க தான் செஞ்சிச்சு, ஆனால் போன காடு மாதிரி ரொம்ப அடிக்கலை. அதோட அங்கே எல்லாரும் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய குழி இருக்கும்போது அதுக்குள்ளே ஒருத்தவங்க அந்த ரெண்டு தவளையே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே அவங்க ரெண்டுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினாலும் வெளியே இருக்கிறாங்க கேட்கல. அதோட ஒரு குட்டியும் தவளை மட்டும் அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு தவளைகளுக்கும் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண பார்த்துச்சான். அதுக்கப்புறம் நடந்திருக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, கதையில என்னாச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து சமூக வலைதளத்தை திறந்தாலே இந்த ஒரு முக்கியமான பிஸ்னஸையுமே வந்து பல பேர் செய்கிறத பார்க்க முடியுது. அதுதான் வந்து தேங்காய் பால் பிஸ்னஸ். சென்னை அப்புறம் ஒரு சில நகர்ப்புற மாவட்டங்களில் இயற்கையான தேங்காய் பால் அப்படிங்கிறதுல கிடைக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறது இருக்குது. அதனாலேயே பூங்கா நடைப்பயிற்சி செய்யக்கூடிய இடங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கேனில் வந்து தேங்காய் பாலை கொண்டு போய் விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நன்மைகள் படிப்படியாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து தேங்காய் பாலில் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. இது கெட்ட கொழுப்புகளை குறைக்க பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வீக்கம், இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பல பேர்கிட்ட வந்து பார்க்க முடியறனால அதையுமே வந்து சரி செய்கிறதுக்கான பவர் அப்படிங்கிறது இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அடுத்ததாக கால்சியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளை வலுவடைய வைக்கிறதுக்குமே வந்து பயன்படுதான். அது மட்டும் இல்லாமல் வளர்ற குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி அப்படிங்கிறது அடிக்கடி தேவைப்படும். அது அவங்க விளையாடிட்டு வந்தாலோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலும் அது வந்து அவங்களுக்கு அதிக அளவில் தேவைப்படும். அதுக்கு தேவையான வைட்டமின் காம்ப்ளெக்ஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்துக்கள் அப்படிங்கிறது இந்த தேங்காய் பாலில் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்கின்னு அப்புறம் வந்து முடி வளர்ச்சிக்குமே ரொம்பவே நல்லது. முகத்தில் தடவுறது மூலமாகவோ இல்லை தினசரி வந்து கொஞ்சம் குடிக்கிறது மூலமாகவோ நம்மளோட சருமமும் சரி முடியும் சரி நல்லா வந்து பளபளப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வளர்ற குழந்தைகளுக்கு சில பேர் வந்து உடல் எடையே அதிகமாக மாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாமா, ஈவினிங் டைமில் வந்து அதாவது இப்போ ஒரு 5 மணி இருக்குது அப்படின்னா இந்த டைமிங்கில் வந்து தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து சர்க்கரையோ இல்லை வந்து கருப்பட்டி பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக ஒரு இனிப்பு சேர்த்து கொடுக்கும் பொழுது உடல் எடை அப்படிங்கிறது ஒரு மாதத்துலேயே வந்து அதிகரிக்கிறதுக்கான எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு டிப், அதாவது ஒரு சின்ன டிப்ஸோட அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டுருக்கு, நேயர்கள் கேட்ட பாடல். அதுக்கு முன்னாடி நீங்களும் இன்றைக்கான கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-399-999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சரி, வளர்ந்த குழந்தைங்க நீர் சத்துக்காக தண்ணி குடிச்சுக்கலாம். அப்ப பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வர தண்ணி தனியா தர வேண்டிய தேவையே கிடையாது. குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கறது மூலமாவே தேவையான நீர் சத்துமே கிடைச்சிருதாம். அதனால குழந்தைக்கு சரியான இடைவெளி மூலமா தாய்ப்பால் குடுக்கறதே உடல்ல நீர் சத்து நிறைஞ்சதாதான் வச்சுக்கிறோமா.
0: சம்மரை சமாளி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:33 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்ததா வந்து கதாநாயகனோ இல்ல கதாநாயகியோ டாக்டரா நடிக்கப்பட்ட படங்கள் பேரு உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்க போறோம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ரெண்டு தவளைகளையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசன் தவளை சொன்னாரா, அவங்க ரெண்டு பேரையும் விட்டுருங்க, மற்றெல்லாம் இருக்கீங்கள நம்ம மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து எந்த தவளையுமே வரலையா, அதோட சரி அப்போ நீங்களே காப்பாற்றிக்கிறீங்க, உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் தவளை கொஞ்சம் டைம் கொடுத்துச்சான். அதை வச்சு எல்லா தவளைகளும் அந்த இலையை விட்டு பார்த்துச்சான். அப்போயும் அதனால் வெளியே வர முடியலையா, உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நிரம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு தவளையில் ஒன்று ஹைட்டாக ஜம்ப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அதனால் முடியலையா, அதோட தோழியை விட்டு கொடுத்துருச்சான். என்னால் இனிமேல் ஜம்ப் பண்ண முடியாது, அவ்வளோதான், தண்ணி உள்ளே வந்துருச்சு, அதனால் இப்போ நம்ம ரெண்டு பேருமே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கை விட்டுருச்சான். ஆனால் இன்னொன்று பொறுமை யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சான். அந்த ஐடியாவை கூட கேட்காம அந்த விட்டு போயிடுச்சுல ஒன்று அது சொல்லிச்சான், நீ எந்த ஐடியா பண்ணாலும் அது உனக்கு ஒர்க்காகாது, ஏன்னா நம்ம இருந்திருக்கிறது ரொம்ப பெரிய குழி, இப்போ தண்ணி வேற வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் நம்ம ரெண்டு பேராலையும் பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் விட்டு கொடுத்துருச்சான். இதுக்கப்புறம் நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, கதையோட முடிவு என்ன, அதோட கருத்து என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான கேள்வியை சொல்லியாச்சு. ஹீரோவோ ஹீரோயினா வந்து டாக்டராக நடித்த படங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுறீங்கண்ணா?
2: நல்லா இருக்குமே.
0: சரி ஒரு படம் தான் உங்களுக்கு தெரியுமா? அப்ப
2: என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
0: ஒரு பேர் வந்து கரெக்டா சொல்லிருக்காங்க. மொத்தமா வந்து ஒரு 3 பேர்களோ இல்ல 5 பேர்களோ வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கேம்ல வந்து வின் பண்ணிட்டு உங்களுக்கான பாடல்கள் கேட்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பொதுவா நிறைய பேர் வீடுகள்ல வந்து இந்த சின்னதா வந்து மழை வந்தா கூட போதும், உடனே வந்து ஹீட்டர் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலயும் இப்ப ஹீட்டர் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது ஒன்லி வாட்டர் ஹீட்டர், அதாவது தண்ணியை சூடு பண்ணக்கூடிய ஹீட்டர் தான். ஆனா அதை தவிர ரூம் ஹீட்டர், எலக்ட்ரிக் ஹீட்டர் அப்படின்னு நிறைய வகைகள்லயுமே அறிமுகமாயிருச்சு. அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வீடுகளில் குழந்தைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறத உறுதி செய்யணுமா? குறிப்பாக வந்து வாட்டர் ஹீட்டர் தான் வந்து நம்ம ஊர்களில் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அதனால அது தொடர்பான ஒரு சில பாதுகாப்பு தகவல்களை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து குளியலறை அப்படின்னாலே அங்கே தண்ணீர் பயன்பாடு அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதனால ஈர கைகளோட சுவிட்சு போடுறதை தவிர்த்துட்டு முன்னாடியே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தண்ணீரோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சரியானதாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இல்லைனா வந்து அதிக சூடாக தண்ணி வரும், அதை வந்து யூஸ் பண்ணி குளிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வந்து தோல் எரிச்சல், நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர வித்தியாசமாக லூஸ் கனெக்ஷனோ இல்லை வந்து வயரில் வந்து ஸ்மெல் வரதோ இந்த மாதிரியான விஷயங்களையும் அப்பப்போ கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து குளியலறையை பயன்படுத்தணுமா? ஏன்னா வந்து நம்ம பல நேரங்களில் வந்து நிறைய பேர் ஆன்லேயே வச்சுட்டு குளிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஈர கைகளோட பயன்படுத்துறதா இருக்கட்டும், அது வந்து பெரும்பாலான வீடுகளில் நடக்கிறதுனால அதிக அளவில் விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து டெம்பரேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா 50% அதாவது 50 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வைக்காமல் பார்த்துக்கணுமா. இதை தவிர தேவையில்லாத செயல்கள், அதாவது பிளட் பாயிண்ட்க்கு பக்கத்திலே ஈரமான டவலை தொங்க விடுறது, அப்புறம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணியோட வெப்பத்தை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து தனியாக அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான ரப்பர் ஸ்லிப்பர் அப்படிங்கிறத போட்டு தான் வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன குளியலறையில் வந்து இத்தனை விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாதான் வந்து நம்மளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக டாக்டர், அதாவது ஹீரோவோ ஹீரோயினோ வந்து டாக்டராக நடித்த படங்களோட பேர், ஒரு 3 பேர்களோ இல்லை 5 பேர்களோ சரியாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம தமிழரசி அக்கா கேட்ட பாடல் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்துட்டுருக்கு, ஆனால் அது வந்து தெரி படத்துலேருந்து அந்த ஒரு படம் சூப்பராகவே வந்துட்டுருக்கு, அதை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை.

அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அதப்படின்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் சேஃபம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: கடலோட விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு புது நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சிஸ்டர்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்கண்ணா?
2: நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன், பாம்பன் மார்க்கெட்ல இருந்து. என் பேர் தீனா.
0: ஓகேண்ணா. ஓகே, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுமா?
2: தெரியும். இது 5 போலீஸ் மூவி தான் பேசணும்.
0: போலீஸ் மூவி எல்லாம் முடிஞ்சு நாங்க அடுத்ததா டாக்டர் மூவிக்கு வந்துட்டோமே.
2: டாக்டர் மூவியா? ஓகே. நான்
0: ஓகே. நான் உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் பேர் சொல்லுங்க, அதுல வந்து ஹீரோவோ ஹீரோயினோ வந்து டாக்டரா நடிச்சிருக்கலாம்.
2: காக்கி சட்டை.
0: காக்கி சட்டை. ஓகே. ஆனா அதுல அவங்க நர்ஸால இருப்பாங்க.
2: ஓகே. டாக்டர்.
0: டாக்டர். ஓகே.
2: நெக்ஸ்ட் யாவும் வரலங்க.
0: சரி ஓகே. நான் உங்களுக்கு தெரிஞ்ச பெயர்கள் வந்து சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
2: இணைஞ்சிருக்காங்க.
0: வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கின்ற மாலை போயிட்டுலாம்?
0: இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா போயிட்டு
3: இருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகேனா, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களா?
3: ஆமா ஆமா கேட்டேன்ப்பா. ஒரு ரோல் கொடுத்தீங்க, அந்த ரோல்
0: நடிச்சிருக்கலாம்.
3: அனுஷ்கா வந்து டாக்டரா நடிச்சிருக்காரு. விக்ரம், விக்ரம் கூட அந்த ஒரு படம்
0: தாண்டவம், அந்த மூவில
3: தாண்டவம் அந்த ஒரு படம். அதுக்கப்புறமா நம்மளுடைய இது கமல்ஹாசன் சார் வந்து டாக்டரா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஐயோ, இது ஹலோ.
0: சொல்லுங்கண்ணா.
3: நம்ம இவர் நடிச்சிருக்காருப்பா கமல்ஹாசன்.
0: அது நீங்க தான கண்டுபிடிக்கணும்.
3: கூட வருமே அந்த இதுல வசந்தராஜ் MBBS.
0: கரெக்டா சொல்றீங்க. ஓகே, இன்னும் ஒரு பேர் சொல்லுங்க, நீங்க வின் பண்ணிடலாம்.
3: இன்னும் ஒரு பேர் யாரு நடிச்சிருக்கா ஹீரோயின்ஸ்ல? டாக்டர் டக்கன வரலையே ஹீரோ.
0: சரி ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
3: எனக்கு வந்து டாக்டர் படத்துல இருந்து வாடி ஏன் தமிழ் செல்வி அந்த பாட்டு.
0: ஆனா வாடி ஏன் தமிழ் செல்வி பாட்டு வந்து ரெமோ படத்துல வருமேனா?
3: ரெமோ படத்தமா? சரி சரி, ரெமோ படத்துல இருந்து வாடி ஏன் தமிழ் செல்வி அந்த பாட்டு குடுக்கறீங்களா?
0: நீங்க அந்த படம் பேரு கூட இப்ப சொல்லிருக்கலாம். நான் டாக்டரா நடிச்சது
3: அது. ஆனா நர்ஸா தான் நடிச்சிருக்கிறாரு அவரு.
0: ஹீரோயின் ஆனா டாக்டரா தானே இருப்பாங்க? ஹீரோயின் வந்து டாக்டரா தானே இருப்பாங்க அந்த படத்துல?
3: அப்படியா? ஓகே ஓகே.
0: அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்ததா கதையோட முடிவு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கைவிட்டு போயிடுச்சுல ஒரு தவளை, அது சொன்ன மாதிரியே தண்ணியில இறந்து போயிருச்சான். ஆனா இன்னொன்று மட்டும் இங்கே இறந்து போகாம மே அந்த குளிக்கு வெளியே யாரோடைய உதவி இல்லாம வெளியே வந்துருச்சான். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
0: எப்படி? நீங்க தான் சொல்லணும்.
1: அதாவது அது நிதானமா என்ன யோசிச்சு அப்படின்னா, நம்ம தண்ணி மேல மிதந்து அது நிறைய நிறைய அது மேலேயே போய் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை சொல்றதுக்குள்ள அந்த தவளை என்ன சொல்லுச்சு, நீ என்ன ஐடியா சொன்னாலும் நம்மளால் பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும்தான் பொழைக்க முடியல, ஆனால் இந்த ஐடியாவை நிதானமாக யோசிச்சனால அதுக்கு ஒரு ஐடியா வந்தனால அது வெளியே வந்துருச்சு, மருந்தே வெளியே வந்துருச்சு. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு அவசரப்படக்கூடாது, அதை நம்ம நிதானமாக யோசித்து அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அது மூலயமா தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அவசரப்பட்டால் ஆபத்தில் தான் முடியும்.
0: சரி ஓகே, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு கதை தான் இப்போ நம்ம கேட்டோம். அடுத்ததாக வந்து சட்டம் அப்புறம் வந்து கிரைம் தொடர்பான படிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜி சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சமயம் விக்டிமாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பும் இருக்குது. இது குறிப்பாக ஏதாவது ஒரு குற்றமோ வன்முறையோ அனுபவித்தவங்க அவங்களோட மனநிலை உரிமைகள் அப்புறம் தேவையான பாதுகாப்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஆராயக்கூடிய ஒரு படிப்பாக தான் இருக்கும். இதோட பாடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து டைப்ஸ் ஆஃப் விக்டிம், அதாவது குழந்தைகள் பாதிப்பு, பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை, அப்புறம் வந்து குடும்ப வன்முறை, பாலியல் குற்ற பாதிப்பு அப்படின்னு பாடங்கள் அப்படிங்கிறது தனித்தனி பிரிவுகளாக வந்து இருக்குமா, சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு உரிமைகள் அப்புறம் வந்து நிவாரணம் தொடர்பான வழிமுறைகள் பற்றி கற்றுக்க முடியும். அவங்களோட பிஹேவியர்லையுமே வந்து ஒரு சில மாற்றங்கள் வர்றதை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் வந்து ஏன் அவங்க வந்து பெருசாக பேசுறது கிடையாது, அவங்களுக்கான பயம் என்ன இருக்கு, அவமானம், மன அழுத்தம், இதுக்கான காரணங்களை இவங்க தான் வந்து கண்டுபிடிப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டடிஸ், அதாவது உண்மை சம்பவங்களை கண்டுபிடிச்சு கிரைம் நடந்ததுக்கான காரணங்களை தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததாக அவங்களுக்கான காவல்துறை உதவிகள், சட்ட உதவி, அப்புறம் வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, உமன் ஹெல்ப்லைன், இந்த மாதிரியான அமைப்புகள் பற்றி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கோர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் அப்புறம் வந்து திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக வந்து பவர் பாண்டி படத்துலேருந்தும் ஒரு பாடல் வரப்போகுது. ஆனால் அந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம ஜான் கோரைப் தம்பி வந்து வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கலாம், அதுதான் கிடையாது. அடுத்த ஒரு மணி நேரமும் அவங்க தான் தொடர்ந்து பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தான் அடுத்த ஒரு மணி நேரமும் நம்ம கூட சேர்ந்து பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு. அதனால அந்த ஒரு கேம் என்ன கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு தலைப்பு ஒன்று சொல்லுவோம், அந்த தலைப்புக்கு பொருந்துற மாதிரியான படங்களோட பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோ ஹீரோயினோ ரெண்டு பேரில் யாராவது வந்து லாயர் அதாவது வக்கீலாக வந்து நடிச்சிருக்கணும். இதுதான் வந்து அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். இதில் முக்கியமாக 3 படங்களோட பேர் இல்லைனா 5 படங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நல்லது. சரி, அடுத்த பகுதியில் நீங்கள் என்ன எதை பற்றி சொல்லலான் இருக்கீங்க?
1: அது ட்விஸ்ட் தான்க்கா.
0: சரி, இது நான் வந்து எதிர்பார்த்ததுதான், இது வந்து எனக்கு ட்விஸ்ட் கிடையாது. அடுத்த பகுதியில் கேட்டு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண் குழந்தைங்க பெண் குழந்தைங்க அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஏர்சாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பற்றி நம்மள பல பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து நகர பகுதிகளில் ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதை எதை பயன்படுத்தி விளையாடுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
1: ஏர்சாஃப்ட்.
0: ஆ,
1: இது கேமா? மொபைல் விளையாடுறதா?
0: ஆஹா, மொபைல் கேம்லாம் இல்லை, நேரடியாக களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய ஒரு கேம் தான்.
1: தெரியலையே, ஏர்சாஃப்ட்னா காத்து வச்சுடணுமா?
0: இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்குமே வந்து புரிய வரும். இது வந்து துப்பாக்கியை பயன்படுத்தி விளையாடக்கூடிய ஒரு கேமாக வந்து இருக்குமா, அதாவது ஏர்சாஃப்ட் கன்னை பயன்படுத்தி பிளாஸ்டிக் பிபி புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு சுட்டு விளையாடுவாங்களாம். இதோட முக்கியமான தனித்துவமே அந்த துப்பாக்கிகள் நிஜ ஆயுதங்கள் மாதிரி இருக்குமா, அதனால காயம் ஏற்படும் அப்படிங்கிற பயமுமே தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது, பிளாஸ்டிக் குண்டுகள் தான் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தனிநபர் விளையாட்டு அப்படின்னு நம்மளும் வந்து நிறைய பேர் நினச்சிருப்போம். ஏதாவது ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு கேம்னு. ஆனால் அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு டீம் ஸ்போர்ட், அதாவது குழு விளையாட்டாக இருக்கும் பொழுது இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குமா, அதாவது ஆப்போசிட் வீரர்களை சுட்டு அவுட் ஆக்கணும், அதை தவிர குறிப்பிட்ட டார்கெட் அடைகிறது, அப்புறம் வந்து ஆப்போசிட் கொடியை கைப்பற்றுறது அப்படின்னு நிறைய விதிமுறைகளும் இருக்குது. இது வந்து பெயிண்ட் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் மாதிரி இருந்தாலுமே ரெண்டுமே வந்து வேறு வேறு விளையாட்டுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா குறுகிய இடங்களில் விளையாடுறதா, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்களையே எடுத்துக்கலாம், அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில தடைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கடந்து ஆப்போசிட் டீம் பிளேயரை வந்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அவுட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுவுமே இருக்கும். அதில் குறிப்பாக குறுகிய இடங்களில் விளையாடுறதா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் புல்லட்டை வந்து பயன்படுத்தினாலுமே கண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறதும் அவசியமாகப்படுது, அதனால வந்து கண்ணுக்கு வந்து கிளாஸஸ் அப்புறம் வந்து மாஸ்க் இதெல்லாம் வந்து அவசியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர தடிமனான ஆடைகள் அணிகிறது, அப்புறம் வந்து அவங்களுக்கான சேஃப்டி ஜாக்கெட் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து போட்டு விளையாடுறது அப்படின்னு இந்த விளையாட்டுமே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக போகுமா. குழு விளையாட்டு அப்படின்னாலே ஒற்றுமை மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு விஷயம், நேர்மையும் வந்து கற்றுக்க முடியுமா, அதாவது புல்லட் வந்து யார் மேலே பட்டதோ அவங்க வந்து அவுட்டு அப்படிங்கிறதோ ஒத்துக்கணும், அப்புறமா வந்து ஒரு டீமாக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி உருவாக்கி ஆப்போசிட் டீம் பிளேயரை வந்து அவுட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிஜ ஆயுதங்கள் மாதிரியே வந்து பயன்படுத்தப்படுறதுனால ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்குமா, அதனால வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டிகளில் இதுவும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி சொல்லியாச்சு. ஹீரோவோ ஹீரோயினோ வந்து லாயராக நடிக்கப்பட்ட படங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்கலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி. அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. ஓ

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர May 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா?
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. அடிக்கிற வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுரிமாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன். பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 6:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ட்ரி மற்றும்
5: ஜான் ஹோரே.
4: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு இன்னொரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம், நான் குஜராத் மாநிலம் வடோதரால இருந்து பாண்டியராஜன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா ஜான் ஹோரே?
5: நல்லா இருக்கேன், நீங்களா இருக்கீங்களா?
6: ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா,
6: சந்தோஷம்.
4: நடிச்சிருக்கணும் அப்படி ஒரு 3 படங்கள் சொன்னீங்க அப்படின்னா
6: உங்களுக்கான பாடல்
4: கிடைக்கணும்.
6: இருக்க மாட்டாங்களே.
4: இன்னொரு படம் நேர்கொண்ட பார்வையில தான் வந்து அவங்க லாயரா இருப்பாங்க.
6: சரி சரிங்க, கரெக்ட். அப்புறம் வருத்தப்படாத வாழ்க்கை இருப்பாங்க.
4: ஓகே,
6: அவ்வளவுதாங்க.
4: ஓகே, நான் வித்தியாசமான பதில்கள் சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
6: எனக்கு பவளமல்லி பாடல் போட்டுருங்களா?
4: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
6: நன்றி.
4: ஓகே, நம்ம பாண்டியராஜன் அண்ணா வந்து ரொம்ப அருமையாக பதில் சொன்னாங்க. அதில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக வந்து பதில் சொன்ன அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவங்க கேட்ட பாடலும் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் கோரேப் தம்பி வந்து இந்த பகுதியில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம்.
5: அதாவது கதை ஒன்று சொல்ல போகிறேன், அதாவது அரச காலத்து கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டுமா? அதாவது எப்பயும் நம்ம அக்பர் பீர்பால் தானே எடுத்துக்கிறோம். இந்த ஆட்டம் மரியாதை ராமன், கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: மரியாதை ராமன், சின்ன வயசில் இந்த மாதிரியான பேர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சொல்ல போகிற கதையிலையும் வந்து அந்த பேர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
5: ஆமாம், ஓகே, சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இந்த மரியாதை ராமனும் அவங்களுடைய அந்த அமைச்சர்களும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வணிகருக்கும் ஒரு குதிரை வியாபாரிக்கும் சண்டை வந்துச்சான். அது என்ன சண்டைனா, இவருடைய குதிரை வந்துட்டு அந்த வணிகர் இருக்கார்ல, அந்த வணிகரோட குதிரை எப்பயுமே ரொம்ப முரடாகவே இருக்குமா, மற்ற குதிரைகளை பார்த்தா இட்டி உதச்சி அவருடைய கால் எலும்பு முறிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வணிகர் சொன்னாரா அந்த குதிரை வியாபாரிகிட்ட, உங்களுடைய குதிரையை தள்ளி வச்சுக்கிறேங்க. ஏன்னா என்னுடையது கொஞ்சம் முரடலான ஒன்று. அதனால் உங்களுடைய குதிரைக்கு ஏதாவது ஆகுச்சு அப்படின்னா என்னையும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சுருப்பார், வார்னிங் கொடுத்து வச்சுருப்பார். அதெல்லாம் குதிரை வியாபாரி கேட்காம அந்த மாதிரி கொடுத்துருவார். பரவாயில்ல, உன் குதிரையை விட என் குதிரை ரொம்ப முரடலானதான், அதுக்கு அதுக்கு சண்டை வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இறக்கும்போது ஒரே அடியில் அந்த வணிகருடைய குதிரை மற்ற குதிரை காலெலாம் உடச்சிரும். அதோட இவருடைய குதிரை காலை உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வியாபாரி இருக்கார்ல, அவர் வந்து இப்படி அழுகுவார், இங்கே பாருங்க இந்த வணிகருடைய குதிரை ரொம்ப முரடாக இருந்தனால என்னுடைய குதிரைகளுக்கெல்லாம் கால் முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அழுகும்போது மரியாதை ராமன் கேட்டாராம், என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய குதிரையை நான் தண்டிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மரியாதை ராமன், நான் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனால் அவங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது, சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் மரியாதை ராமன் கேஷுவலாக. அதுக்கப்புறம் நடந்துக்கணும்னு தொண்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: சரி ஓகே, கதையில் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள் தான் வந்து கேட்க போகிறோம். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 படங்களோ 5 படங்களோ இருந்துச்சு அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானித்து பெற்றோர்கள் ஒரு சில விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம், அதாவது பேரண்ட்ஸ் பலரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், பெரிய காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சில ஆசைகள் அப்படிங்கிறது வச்சிருப்பாங்க. அதுக்காக கடைசி நேரங்களில் வந்து கடன் வாங்கக்கூடிய பழக்கமும் ஒரு சிலர்கிட்ட இருக்கு. இப்போலாம் நார்மலாக ஒரு டிகிரி முடிக்கணும்னா கூட அதுக்குன்னே வந்து ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது தேவைப்படுது. குழந்தைகளோட கல்வி கனவு இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயமா பணமும் கூட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் கல்விக்கான செலவுகள் அப்படிங்கிறது கூட அதிகமாயிட்டே போகுது. அதனால சின்ன வயசுலேயே குழந்தைகளோட எதிர்கால படிப்பு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமித்து வைக்கலாம். இதனால பெரிய வயசில் வந்து கல்விக்கான கடன் வாங்குறத குறைக்க முடியும். அப்படியே வந்து பெரிய கல்லூரிகள்லாம் வந்து படிக்கல, அரசு கல்லூரிகளில் தான் வந்து படிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது என்றைக்குமே வந்து வீணாகாது, ஏதோ ஒரு அவசர காலங்களில் அதுவுமே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் கிளாஸ், அதாவது நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவங்களாக தான் இருப்போம். அவங்களுக்கு சேமிப்புங்கிற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களோட சேமிப்பு பழக்கம் பொருளாதார சுதந்திரத்திற்கும் அதிகமாக உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சேமிப்பு அப்படிங்கறது இருந்துச்சுன்னா குழந்தைகளோட கல்வி மருத்துவம் அப்படின்னு பல வகையில அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதனால அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காகவாது பெற்றோர்களுக்கு சேமிப்பு பழக்கம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம நேயர் பாண்டியராஜன் அண்ணா கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனீ வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:30 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியும் வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான கேம் என்ன அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பு சொல்லுவோம், அந்த தலைப்புல படம் பெயர்கள் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த வகையில நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்கள். அப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 படங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை மெசேஜ் மூலமா கூட அனுப்பிட்டு உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லிட்டு இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வணிகர்கிட்ட கேட்டாங்களாம். அதோட வணிகர் சொன்னாரா, ஆமாம் என்னுடைய இது கொஞ்சம் கோவக்கார குதிரை தான், நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்க என் வார் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்த விற்கிறவங்க இருக்காங்கல்ல அந்த குதிரை வியாபாரி, அவங்க ஐயோ இவன் இப்படி சொன்னானே நம்ம தானே மீறிட்டோம், ஒருவேளை கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே நீ அப்படின்ட்டு சொல்லவே இல்லையே சொல்லி என்ன என் குதிரைகளை நான் அங்கிட்டு கொண்டு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வியாபாரி பொய் சொன்னாராம். அதோட அந்த அவர் பொய் சொன்னது நம்முடைய மரியாதை இல்லாமல் கண்டுபிடிச்சிட்டாராம். அதோட இதை நீ ஏன் ஒத்துக்க மாட்டே, நானே ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாராம். அதோட அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சான். அது என்ன ஐடியானால், அவரே ஒரு வணிகர் மாதிரி வேஷம் போட்டு அவருடைய ஒரு குதிரையை கொண்டு போனாராம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நடந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, கதையோட முடிவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ கூட வந்து 12th ரிசல்ட்லாம் கூட வந்துச்சு இல்லையா, அப்போ கூட சிலர் வந்து தான் பையன் வந்து நிறைய மார்க் வாங்குவான், என் பொண்ணு வந்து டாக்டராக தான் ஆக போகுது அப்படின்னு பாதி நேரம் அதை பற்றியே நினச்சி ஒரு கற்பனை உலகத்திலே வந்து கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அது ஒரு தவறான பழக்கம் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா பெற்றோர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பண்புகளில் இதுவும் ஒன்று. அதில் இந்த இன்றைக்கி கூட வந்து 12th ரிசல்ட், அதாவது சிபிஎஸ்சிக்கான வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு, அது அப்போ கூட நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரியான யோசனைகளில் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அளவுக்கு மீறி பேராசையாக மாறாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு யோசிக்க யோசிக்க ஒரு கட்டத்தில் ஏமாந்து போகிற சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் வரலாம். அதாவது ரிசல்ட் மார்க்கில் வந்து பேரண்ட்ஸ் ஒன்று நினச்சி வச்சுருப்பாங்க, ஆனால் வந்த மார்க்கு அதை விட ரொம்ப குறைவாக கூட இருந்திருக்கலாம், இல்லை அதிகமாக கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மார்க்கில் மட்டும் வந்து நடக்கிறது கிடையாது, அவங்களோட குணங்களில் கூட வந்து சில டைம் வந்து நடக்குது. அதாவது சின்ன வயசுல இருந்தே ஒரு குழந்தை வந்து அமைதியான முறையில் வந்து அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு அப்படியே வளர்ந்துருக்கும். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்போ கெரியரோ வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு எதிராகவே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது அவங்களோட கருத்துக்களை பேசுறது அவங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த இடத்துல உருவாக்கும். அதை பெரும்பாலானவங்களால வந்து தாங்கிக்க முடியாது, சொல்லப்போனால் வந்து சிலருக்கு நம்பவே முடியாது நம்ம குழந்தையா இப்படி பேசுது அப்படின்னு நினச்சி அவங்களுமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் வந்து ஏமாற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெருசாக வந்து எதிர்பார்ப்புகளை குழந்தைகள்கிட்ட வைக்காம நார்மலாக அவங்க போக்குள்ளேயே விட்டு என்ன படிக்க ஆசைப்பட்றாங்களோ அதை சூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக கேள்வியும் கேட்டாச்சு. குழந்தைகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படங்களோட பேர் 3 நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக சூரரை போற்று படத்திலிருந்து தி அவங்களோட குரலில் ஒரு பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காருனே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்தது இல்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு, திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல்.

0: I don't know what to say. It's just everything about her. Now it's not her face. It's beyond that.
1: அடிக்கிற வெயிலுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் எரியுதுடி மாலா அப்படின்னு தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்காகவே குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு. நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் விலையோ குறைவு தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் உடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.5.

0: ரேடியோ நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நிகேஸ்ரீ. ஜான் ஹோரே அப்ப இருக்கிறது?
0: ஆமாக்கா.
2: அவங்களுக்கு ஜாப் லீவ் அப்போ?
0: ஆமா, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஜான் ஹோரே தம்பி தான் அடுத்த 1 மணி நேரம்.
2: சரி, ஜான் ஹோரே பேசி கூட ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாப்பா?
3: நல்லா இருக்கேன். கவுனிங்களா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். ஞாபகம் இருக்கா என்ன?
3: நல்லா ஞாபகம் இருக்குக்கா.
2: ரொம்ப சந்தோஷம்ப்பா, சொல்லுங்க.
0: ஓகேக்கா, உங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப யாரும் மழை வந்துச்சா?
2: மழையெல்லாம் வரலப்பா, வெயில் ஊத்து ஒழுங்கு சொன்ன மாதிரி தண்ணி தான் ஊத்து உடம்புல இருந்து.
0: சரி ஓகேக்கா, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மழை வரும்.
2: வரணும், வந்தாதான் நல்லா இருக்கும் போல, அவ்வளவு வேக்காடா இருக்கு.
0: ஓகேக்கா ஓகே. இங்கெல்லாம் நாங்க வந்து குளிருது அப்படின்னு இருக்கோம், ஆனா நீங்க வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஒரு பக்கம் வந்தா ஒரு பக்கம் காயுது. இப்போ அன்னைக்கு எங்களுக்கு வந்தது, இப்ப உங்களுக்கு வருது. மாத்தி மாத்தி வரும், வரட்டும்.
0: ஆமாக்கா ஓகேக்கா. இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டீங்களாக்கா?
2: இப்பதான் கொஞ்ச நேரம் முன்ன கேட்டேன். இந்த குழந்தைகள் மையப்படுத்தி படங்கள் கேட்டீங்களா?
0: ஆமாக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 படங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பாடலும் கிடைக்கும்.
2: எனக்கு வந்து தெரிஞ்சது மழலை பட்டாளம்.
0: மழலை பட்டாளம் ஓகே.
2: எங்க மாமா?
0: எங்க மாமாவா? ஓகேக்கா ஓகே.
2: மை டியர் குட்டி சாத்தான். அப்புறம் பசங்க. பறந்து போ.
0: ஓகே.
2: அப்புறம் காக்கா முட்டையா, அதுலயும் இருக்காங்கல்ல?
0: கண்டிப்பாக்கா கண்டிப்பா.
2: ஓகேக்கா, அவ்வளவுதான் தெரிஞ்சது.
0: ஓகேக்கா, சூப்பரா பதில்கள் வந்து சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க.
2: எனக்கு பறந்து போ படத்துல இருந்து கொடுத்துருங்களேன்.
0: என்ன பாடல்கா?
2: அதுல ஞாபகம் இல்லப்பா, 2-3 பாட்டு நல்லா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்ல, எது கொடுக்கணுமோ அதை நீங்களே கொடுத்துருங்க.
0: ஓகேக்கா ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
2: நன்றிப்பா.
0: ஓகே, நம்ம வசந்தி அக்கா சூப்பராகவே வந்து பதில் சொல்லிட்டாங்க. அடுத்துதான் நம்ம ஜான் ஹோரே தம்பி சொல்லிட்டு இருந்தா அந்த கதையோட சின்ன ஒரு தகவல் கடைசி முடிவு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி சொல்லுங்க.
3: அதுக்கப்புறம் அவரே மாறுவேடம் போட்டு ஒரு மரியாதை ராமனே ஒரு வணிகர் மாதிரி மாறுவேடம் போட்டு போனாராம் அந்த கூரை வியாபாரி கிட்ட. அதோட அவருக்கு அந்த கூரை வியாபாரி இவர் ஒரு வணிகர்னு நினச்சிக்கிட்டு, ஹே வணிகனே, எதுக்கு என்கிட்ட வர? உனக்கு என்கிட்ட வர அனுமதி இல்லை, ஏன்னா நீ வச்சிருக்க அந்த குதிரையே நான் உனக்கு கொடுத்து தான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதோட அந்த மரியாதை ராமன் இருக்கார்ல, அவர் வணிகராக இருக்கிறனால வணிகர் மாதிரி பேசினாராம். நீங்கள் குதிரை வியாபாரியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் குதிரை வியாபாரி தான், அதில் எனக்கு உனக்கு என்ன சந்தேகம், நீ வணிகம் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அதோட மரியாதை ராமன் அவருடைய குதிரையை கிட்ட கொண்டு போகும்போது அவர் வார்னிங் ஒன்று கொடுத்தாராம், என் குதிரை கொஞ்சம் மொரடலான குதிரை, அதனால் தள்ளி போங்க அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இவர் வெறும் வணிகர் நினச்சிக்கிட்டு, ஓம் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது, இப்போது குதிரை மட்டும் என்னுடைய குதிரை ஏதாவது பண்ணட்டும், நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் மரியாதை ராமன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மரியாதை ராமன் கிட்டேயே சொன்னாராம். அதோட அவர் புரிஞ்சுக்கிட்டாராம். அப்போது அந்த வணிகன் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, இவர் தான் அப்போது எடுத்துக்கிறாமல் இருந்திருக்காரு, அதனால தான் இவருடைய குதிரைகளுக்கு சேதாரம் அப்படின்னு சொன்னாராம். அதோட தண்டனையும் கொடுத்தாராம். இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நம்ம மற்றவங்க கொடுக்குற எச்சரிக்கைகளை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை.
0: ஓகே, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அறிவுரைகளோ எச்சரிக்கையோ வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சரியாக வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காற்றோட வேகம் 5 கிலோமீட்டரில் இருந்து 21 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த ஒரு தகவல் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த வாரம் சனிக்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வாரம் சனிக்கிழமை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நாளைக்கு வேறொரு கேமோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்தடுத்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: அப்பா நிறுத்துமா, அப்பா நிறுத்துமா, அப்பா அப்பா நிறுத்த.
1: ஏண்டா
3: அப்பா நிறுத்துப்பா பா எனக்கு அந்த சன்ஃப்ளவர் வேணும்
1: இதுக்கு
3: நீ மட்டும் உன் கிருஷ்ணுக்கு சூரியகாந்தி கொடுத்தல அப்ப நான் என் கிருஷ்ணுக்கு கொடுக்கூடாதா

0: எங்கடா
1: போயிட்ட?
0: இவ்ளோ பூ இங்க இருக்கு, எங்கடா தேடுற?
1: என்ன பிடிச்ச மாதிரி இருக்கு,
0: ரொமான்டிக் பாய்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நான் வடக்கு கடல் பகுதிக்கு போயிருந்தேங்க. அந்த மாதிரி போயிருக்கும் பொழுது நம்மளுக்கு இப்போ கச்சான் காற்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால வடக்கு கடல் பகுதி கொஞ்சம் உள்வாங்கி, அதாவது கொஞ்சம் பின்னாடி போயிருக்கும். அது வத்து பெருக்கு அப்படின்னு நம்மளுடைய பகுதிகளில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகும்பொழுது 4-5 சின்ன பசங்க குடுக்குடுன்னு ஓடி வந்தாங்க. நிறைய சிப்பிகளெல்லாம் பிறக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பார்த்தா அவங்க நத்தைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நத்தைகள் அப்படின்றது நம்மளுடைய உணவு குறிப்பில் முக்கியமான ஒன்றா இருக்கும். காரணம், கோடை காலங்கள் இல்லை இந்த கச்சான் காற்று காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நத்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். அதை என்ன பண்ணுவோம்னா 1 கிலோ 2 கிலோ ஒரு பெரிய பையை எடுத்துகிட்டு போய் நிறைய சேகரித்து அம்மா கிட்டே கொடுப்போம். அந்த மாதிரி அம்மா கிட்டே கொடுக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை சமைச்சு தருவாங்க. இது எப்பொழுதுமே நம்மளுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் இது குறைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போவும் கூட நத்தைகள்லாம் நம்ம சேகரிக்கிறோமா? அதே போல் நிறைய கடல் உயிரினங்கள், கடல் உணவுகள் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது, அதாவது சந்தைகளுக்கு போகுது. அந்த மாதிரி நத்தைகளையும் கூட நம்மளால் சந்தைப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: நல்லதெல்லாம் நடக்கட்டும்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அக்கா, உங்களோட பேரு எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் தம்பி, என் பேர் சுகந்தி, நான் பாமன் தெற்குவாடி கிராமத்திலிருந்து பேசுகிறேன்.
2: முன்னாடிலாம் நம்மளோட பகுதிகளில் கோடை காலங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா போய் கடற்கரையோரங்களில் வத்து பெருக்கு வர்ற நேரத்தில் என்ன பண்ணுவோன்னா இந்த நெத்தை சேகரிக்கிறது. அந்த நெத்தை, அதாவது சங்கு சதை அப்படின்னு கூட சொல்லலாம், இந்த மாதிரி சேகரித்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை ஒரு பக்குவம் பார்த்து அம்மா அந்த மாதிரி சமைச்சு தருவாங்க. இது இப்பவும் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
3: ஆ, இருக்கு தம்பி, இப்பவும் இருக்கு. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட நான் போய் அதை எடுத்துட்டு தான் வந்தேன். நீங்க நத்தேன்னு சொல்றீங்க, நாங்க அம்ளியங்காசு அப்படின்னு சொல்லுவோம். அம்ளியங்காசை எடுத்து அதை நாங்க அவிச்சு அதுல உள்ள காசை தனியா எடுத்துருவோம். அந்த அதுல உள்ள கூடை வந்து தனியா எடுத்துருவோம். அதுக்குள்ள சதையை தனியா எடுத்துருவோம். கூடை வந்து கம்மியில கொடுத்துருவோம், காசையும் கம்மியில வித்துருவோம். சதையை என்ன செய்வோம், அதுல உள்ள அழுக்குகள்லாம் எடுத்துட்டு லைட்டா லேசா ஒரு தட்டு தட்டு தட்டி, இப்பெல்லாம் தட்டுறதுல மிக்சி தானே, ஒரு சுத்து சுத்தினா போதும், சுத்தி அதை கடவுளுந்து கருவேப்பிலை எல்லாம் மஞ்சள் துளு மொளா அப்படிலாம் போட்டு வதக்கி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வந்து அந்த அந்த கூடு இருக்கு இல்லையா, கூடு காசு இதுகளாம் வச்சு நாங்க கைவினை பொருளாகவும் அதை இப்ப பண்றோம். கடல் சார்ந்த பொருள் எதுவுமே வேஸ்டா போறது இல்லை, பண்றோம். இப்ப அந்த சதையுமே எடுத்து நல்லா சத்தா இருக்கும், நல்லா கறி மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும்.
2: இப்ப நம்மளுக்கு நிறைய கடல் உணவுகள் வந்து பதப்படுத்தப்பட்டு அது வந்து வெளியில சேல் ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகுது. நண்டுலாம் பார்த்தீங்கன்னா அவிச்சு அதோட சதைகள் எடுத்து இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இந்த நத்தைகளையும் வந்து அந்த மாதிரி நம்ம கடல் உணவுகளை எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா?
3: பண்ணலாம் தம்பி, நல்ல ஒரு யோசனை. எல்லாருமே நண்டுகள் மீன்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த நத்தை அம்ளியங்காசுடைய சதையை யார் எடுத்து பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரிஞ்சு தெரியலை, தெரியாமல் யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படி பண்ணுனா நான் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் அது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும் அது.
2: இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் என்னவா?
3: பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, எல்லா நேரமும் பண்ண முடியாது அப்படி தான் சொல்ல முடியும். அதாவது அந்தந்த சீசன், அதாவது கோடை காலத்தில் கடல் வத்தில் போகையில் அந்த பாறில் ஜல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜல்லின்னு சொன்னால் அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் வந்து நிறைய கல்லுகள்லாம் இருக்கும், அந்த பாறைகளாக இருக்கும். தண்ணி வத்தில் போகையில் அந்த பாறைகள் வந்து வெளியில் தெரியும். அந்த நேரத்தில் அந்த பாறையை பிரட்டி பார்த்தோம்னா அந்த பாறையில் ஒட்டிட்டு இந்த அம்ளியங்காசுலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுக்கலாம். வெள்ளம் கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அம்ளியங்காசு அவ்வளோவா நமக்கு தெரியாது, நிறைய நம்ம ஓடிப்பி எடுக்க முடியாது, அதுதான் ரீசன். மித்தபடி வந்து இதுவும் ஒரு தொழிலாகவும் பண்ணலாம். எல்லா நேரத்துலையும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி, ஆனால் இது வந்து அந்தந்த சீசன் கோடை காலத்தில் மட்டும் இது பண்ணலாம்.
2: ரொம்ப நன்றி அக்கா அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி தம்பி, கடலோசை எஃப்எம்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி.
2: கண்டிப்பாக இந்த அம்ளியங்காசு அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியலைங்க, ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த காசு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக கைவினை பொருட்கள் செய்யும் பொழுது மரங்கள் செய்கிறாங்க கம்பியை வச்சு அப்படின்னா, அதற்கான இலைகளாக இந்த காசை தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. இது இன்னமும் கூட ஒரு மலரும் நினைவாக எனக்குள்ளே இருக்குது. பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: போற

சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு.

0: மே 20 தேதி உலக தேனீ தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 தேதிக்குள்ள கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாறப்போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் அண்ணமால் பிச்சை, பாமல்ல இருந்து, காமராஜ் நகர்ல இருந்து பேசுறேன்.
2: முன்னாடி நீங்க ஒரு சின்ன வயசா இருக்கும்போது, அதே மாதிரி நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நெத்தைகள், கடல் நெத்தைகள் வந்து அதிகமா பிடிப்போம். உங்களோட டைம்ல இது எவ்வளவு அதிகமா இருந்துச்சு?
3: ரெண்டு வகை இருக்கு நத்தை, தெற்கு உள்ள நத்தை வேற, வடக்கு உள்ள நத்தை வேற. ஏன்னா தெற்கு உள்ள நத்தை பச்சை பச்சைன்னு இருக்கும், அது ஒரு சங்கு வலை இருக்கும். இது வெள்ள ஒரு புள்ளி உளுந்து இந்த நத்தையா இருக்கும். இதில் வந்து இந்த அந்த நத்தையில் தெக்க உள்ள நத்தையில் நாகம் இருக்கும். நாகம் அதாவது மேலே நாகம் சொல்கிறது. இந்த நத்தையில் வந்து சிப்பி இருக்கும், பட்டு சிப்பி இருக்கும் வடக்கு உள்ள நத்தையில். அது எந்த நேரமும் பிடிக்கலாம், ஆனால் வத்து ஓடனா தான் பிடிக்கலாம். வத்து
2: அதாவது தெக்க உள்ள நத்தை அப்போ நீங்கள் எப்போ பிடிப்பீங்க?
3: அதான் எப்போ பிடிக்கலாம், வத்து ஓடணும், தண்ணி வத்து ஓடணும், அப்போந்தான் பிடிக்கும். நீ பெருக்குக்கு பிடிக்க முடியாது, பெருக்குக்கு ஒன்று ரெண்டு தான் பிடிக்கலாம்.
2: முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு விருப்பமான உணவா இது.
3: பார்த்தா நிறையா தான் இருக்கு. முன்னால மக்கள் வந்து 50% இருந்தாங்க, இப்போ 100% இருக்காங்கல்ல, எல்லாரும் போய் பிடிப்பாங்கல்ல.
2: இப்பயும் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: அதெல்லாம் பிடிக்கிறாங்க, திங்கிறாங்க. நாங்க செய்கோடை பிடிக்கிறது தானே, கடை குளிச்சு செய்கோடை என்ன வஞ்சனம் இருக்கு? கோழியாவ தின்னு இருப்பாங்க, கோழி தின்னா கோழிக்காரத்துக்கு விலை கூட்டிருக்கும்ல. செய்கோடை பிடிச்சி கொண்டு வந்து வரட்டி அதை திம்போம்.
2: இப்போ வந்து நிறைய கடல் உணவுகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நண்டு, இறால், கனவா, மீன், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நத்தையுடைய சதைகளையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: எப்படின்னு கேட்டால் மர்மான 1968 கூட இந்த இறால் எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, நண்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது, வாவல் எக்ஸ்போர்ட்டு கிடையாது, எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. வர வர காலப்போக்கில் 70-72 அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. அதே போல் நத்தையை தின்னு பார்த்தே எக்ஸ்போர்ட் ஆக்க முடியும், அவனுக்கு ஆக்குறதா தான். நத்தையை பிடிச்சி கொடுத்து அவன் தின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆகலாம்.
2: இப்போ ஒருவேளை எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? எல்லா நேரத்திலையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன்.
3: ஆயிட்டுனா சாத்தியப்படாது, ஆனால் கிடைக்கிறது அறந்தலாக இருக்கும், கிடைக்கிறது அறந்தலாக இருக்கும். அப்படியே தேடி எடுத்தாலும் கூட விலைக்கு போகும், எக்ஸ்போர்ட் போகணும்.
2: இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? பச்சையாக எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, இல்லை நண்டுகளை வந்து அவிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணலாம்?
3: அவிச்சு எக்ஸ்போர்ட்டு மொத்தமாக அவிக்கணும், சிப்பியை போட்டு மொத்தமாக அவிச்சு என்ன செய்யணும், சதை எடுத்துடணும். ஊக்கு ஒரு ஊக்கோ இளவங்கி இருக்குல்ல, அதை குத்துனோடனே வந்துடும், அவிச்ச உடனே. பச்சையாக இருக்கும்போது வராது, பாதி பிச்சுக்கிட்டு வரும். என்ன வெந்நீர் தண்ணியில் வந்து அவிச்சு அந்த ஊக்கை வச்சு குத்தி எடுத்தால் அது பூட்டை வந்துடும், சிப்பி வேற சதை வேற வந்துடும். அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா?
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: நன்றி, நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். கடல்ல எத்தனையோ விதமான உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன கடல் குதிரையை எடுத்துக்கலாம். இந்த கடல் குதிரையில நம்ம எப்பயுமே பார்க்கறது ஒரே மாதிரி ஓரளவுக்கு நீளமா இருக்கக்கூடிய கடல் குதிரையை தான் பார்ப்போம். நம்மளுக்கு யூஸ்வலா ஒரு எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய கடல் குதிரையை தானே தெரியும். ஆனா கடல் குதிரைகள்ல கிட்டத்தட்ட 54 வகைகள் இருக்குது. இதுல குறிப்பா பிக்மி கடல் குதிரை இனம், பிக்மி கடல் குதிரை இனத்திலையும் குறிப்பா பாத்தீங்கன்னா சடோமியின் கடல் குதிரை அப்படின்னு ஒரு கடல் குதிரை இருக்குது. இது எவ்வளவு அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உலகத்திலேயே அறியப்பட்ட கடல் குதிரை இனத்துல மிக மிக சிறிய இனம் இந்த சடோமியின் அப்படின்ற இனம் தான். இதோடைய அளவு பாத்தீங்கன்னா 1.4 சென்டிமீட்டர். அதாவது ஒரு பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லையா, இந்த அளவு இருக்கக்கூடியது தான் இந்த கடல் குதிரையுடைய நீளம். அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நாட்டோட 1 ரூபாய் காயின் இருக்குது இல்லையா, இந்த 1 ரூபாய் காயின் அளவு கூட இந்த கடல் குதிரை இருக்காதான். பொதுவாகவே இந்த பிக்மி இன கடல் குதிரைகள் பாத்தீங்கன்னா பவளப்பாறைகளோட சேர்ந்தே இருக்குமா. என்ன காரணம்னா பவளப்பாறையை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அதாவது நிறைய நிறங்கள்ல இருக்கும். அந்த நிறங்கள்ல இருக்கிற மாதிரியே இந்த பிக்மி இன கடல் குதிரைகள் இருக்கிறதுனால இது எப்பயுமே பவளப்பாறையோட ஒன்றிச்சு இருக்கக்கூடிய ஒரு இனமா தான் இருக்குமா. அது மட்டும் இல்ல, இந்த பிக்மி இனத்திலையும் பாத்தீங்கன்னா 8 வகையான கடல் குதிரை இனங்கள் இருக்குதான். இதே போலதான் கடல் நத்தைகளும் கூட. கடல் நத்தைகளால கடலுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, கடல் நத்தைகள்ல என்னென்ன வகைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சொல்றேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர் ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்ன கேட்டியோ
3: சுமதி சுமதி
2: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நமக பூஜாஞ்சகரிஷ்யே. ஐயையோ போரியே போரியே.
4: அரே போ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்க இங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: சின்ன வயசுல ஒரு விடுகதை, அடிக்கடி கேட்கக்கூடிய விடுகதையாகவும் கூட இது இருக்கும். முதுகில் வீட்டை சுமப்பான் அவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான பதில் என்ன? கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன். நத்தைகள், அதுதான் அதற்கான பதில் கூட. நத்தைகளை மழைக்காலங்களில் தான் அதிகமாக பார்க்க முடியும். கை விரலை அப்படியே அதோடைய பக்கத்தில் கொண்டு போனோம்னா டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும். அதை வச்சு விளையாடுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக இருக்கும். ஏன், ஓட்டப்பந்தயம் கூட வச்சு விளையாடும். அதுக்கு அது என்ன, ஓடவா முடியும், ஊந்து தானே போக முடியும். கடல்லையும் கூட இந்த மாதிரி நிறைய வகையான நத்தைகள் இருக்குதான். எத்தனை வகையான நத்தைகள் இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா என்கிட்ட அதுக்கான பதில் இல்லை. ஏன், விஞ்ஞானிகள் கிட்ட கூட அதற்கான பதில் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய புதிய இனங்களை இந்த கடல் நத்தைகள்ல கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதனால இன்னும் வரைக்கும் சரியா எத்தனை வகையான கடல் நத்தைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. நத்தைகள் அப்படின்னு சொன்ன உடனே எப்பயுமே நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது ஓடோடு இருக்கக்கூடிய, முன்னாடி அதோடைய தலைப்பகுதியில் ரெண்டு கொம்போடு இருக்கக்கூடிய நத்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் நத்தைகளில் இரண்டு விதமான நத்தைகள் இருக்குது. ஒன்று ஓடுடைய நத்தைகள், இன்னொன்று ஓடில்லாத நத்தைகள். இந்த ஓடில்லாத நத்தைகளை ஸ்லக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதையும் கூட நீங்கள் மழை காலங்களில் நம்மளுடைய நிலப்பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு இது தட்டையாக இருக்கிற அட்டை பூச்சி மாதிரி இருக்கும். இதை சுற்றி ஜல்லி மாதிரியான அமைப்பு இருக்கும். அதை பரப்பிக்கிட்டே தான் நம்மளுடைய நிலங்களில் ஊர்ந்து செல்றதை பார்க்க முடியும். கடல்லையும் கூட நிறைய ஸ்லக்கின கடல் நத்தைகள் இருக்குதான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வயலட் சி ஸ்லக், அதாவது வயலட் நிற கடல் நத்தை. என்னதான் வயலட் நிற கடல் நத்தைன்னு சொன்னாலும் கூட இதுல நிறைய விதமான நிறங்கள் இருக்குதான். அதுக்கப்புறமா ஒயிட் ஏஜ் பாலிசரா, ஒயிட் ஏஜ் பாலிசரா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதோடைய முதுகில் இருக்கக்கூடிய பல கரடு முரடான அமைப்புகளுக்கு மேல வெள்ளை நிறத்துல கோடுகள் இருக்கும். அதனாலதான் இதை ஒயிட் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நத்தைகளை நம்ம மழைக்காலங்கள், அதாவது சீசனுக்கு தான் பார்க்க முடியும் இல்லையா? அதே போல நிறைய வகையான நத்தைகளை நம்மளால சீசனுக்கு தான் பார்க்க முடியுமா. குறிப்பா இந்த வயலட் சீ ஸ்லக் இருக்குது இல்லையா, இதை ஏப்ரல் மாதங்கள்ல தான் அதிகமா பார்த்திருக்காங்க விஞ்ஞானிகள். சரி, இந்த கடல் நத்தைகள்னால கடலுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அதை உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபுவன். இந்த உலகம் ரொம்ப அற்புதமானது, ஏன் ரொம்ப வித்தியாசமானதும் கூட. என்ன காரணம்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன பூ அப்படின்னு நினைப்போம், இந்த சின்ன பூவை பிடுங்கி போடுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணிடவே செய்யாதீங்க. என்ன காரணம்னா, அது உங்களுக்கு பயன்படலைன்னா கூட ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அது அத்தியாவசிய பொருளாக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு பயன்பாட்டு பொருளாகவும் கூட இருக்கலாம். அதனால எப்பயுமே எல்லா பொருட்களும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல தான் ஒரு கடல் நத்தையும் கூட. இந்த கடல் நத்தை கடலோட இன்றியமையாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், பல கடல்வாழ் உயிரினங்கள், கடல் பறவைகள், மீன்கள், இன்னும் சில உயிரினங்களுக்கு இந்த கடல் நத்தைகள் உணவா பயன்படுது. அதே போல சில சிறிய உயிரினங்களை இந்த கடல் நத்தைகளும் சாப்பிடுது. அதே போல கடலுடைய தூய்மையாளர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நான் ராள்களை சொல்லியிருப்பேன். ஆனா ராள்களை காட்டிலும் கடல் நத்தைகள் கடலை தூய்மைப்படுத்துறதுல ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. காரணம், கடல் பாசிகளையும் சில கரிம பொருட்களையும் நெத்தைகள் சாப்பிடுது. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கடலை ரொம்ப தூய்மையாக வச்சுக்க முடியுமா, கடல் நீரை குறிப்பாக நல்லா தூய்மையாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நெத்தைகள் இறந்த பிறகு அதோடைய கூடுகள் இருக்குது இல்லையா, அதாவது சங்குகள், அதே மாதிரி சின்ன சின்ன சோவிகள், இது எல்லாமே பிற உயிரினங்களுக்கு வாழ்விடமாக அமைஞ்சிருக்குது. குறிப்பாக துறவி நண்டுகள். துறவி நண்டுகள் எதுக்குள்ளே இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, சங்குகளுக்குள்ளே தான் இருக்கும். அதனால கடல் நத்தைகள் கடலுக்கு இன்றியமையாத ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். சரி, கடல் நத்தைகளை சாப்பிட்றோம்ல, அதனால ஏதாவது பயன் இருக்குதா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

தான் இருக்கும். காரணம், கச்சான் காலம் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி கச்சான் நேரம் ஆரம்பிக்கும் பொழுது வடக்கு கடல் பகுதிகள் கொஞ்சம் உள்வாங்கிடும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் தெரியும். அந்த மாதிரி பாறைகள் தெரியும் பொழுது நத்தைகளை நம்மளால் பார்க்க முடியும். சின்ன சின்ன நத்தைகளை ஒன்றா சேகரிச்சிட்டு வந்து அதை வந்து வீட்டில் கொடுத்துருவாங்க அம்மா கிட்ட. அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை நல்லா அவிச்சு அதிலிருந்து சதையை மட்டும் தனியாக எடுத்து அதுக்கப்புறமா அதை கூட்டு வச்சு தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு உணவாக இருக்கும். இது எவ்வளோ தூரத்துக்கு டேஸ்டியான உணவோ அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்மை நிறைந்த உணவும் கூட. நத்தைகளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குறைந்த அளவு கலோரியும் நல்ல கொழுப்பு அமிலங்களும் குறைந்த கொழுப்பையும் கொண்டிருக்குது. அதே போல் கால்சியம் சத்து நிறைந்த ஒரு உணவு விட்டமின் பி இருக்குது. இது பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல உணவாக. என்ன காரணம்னா, நிறைய பேர் இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க இல்லையா, இடுப்பு வலி இருக்கிறவங்க சங்கு சதை சாப்பிட்டீங்க, நத்தைகளில் இருக்கக்கூடிய சதைகள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூலம் நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக நத்தைகள் அதாவது சங்கு சதைகளை சாப்பிடலாம், அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பல நாடுகளில் பாரம்பரிய உணவாக இந்த சங்கு சதை நத்தைகள் இருக்குது. அதனால் கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, அதே போல் சேகரித்து சாப்பிடுங்க. அதை மட்டும் மறந்துடக்கூடாது நண்பர்களே. ஏன்னா நத்திகள் நம்மளுக்கும் கூட ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர காந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4399-9999. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள், கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு எம் வேலு எழுதின சின்ன சின்ன ஆசை. கதை சொல்றதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. கதைக்குள்ள நுழையலாமா? திவ்யாக்கு யோசிக்க யோசிக்க கோபமா வந்துச்சு. என்ன அது, ஒரு ரசிப்புத்தன்மை கூட இல்லாமல ஒரு மனுஷன் இருப்பாரு? சே, மனசார ஒரு பாராட்டு இருக்கா? எதுவுமே இல்ல. என்ன மனுஷனோ இவர். எல்லாருக்கும் ரசனைன்றது ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒரு பொருளையோ இல்ல ஏதோ ஒரு சாப்பாட்டையோ கண்டிப்பா ரசனை பார்வையோட பார்த்து அதுக்கான கருத்துக்களை கண்டிப்பா பகிர்ந்தே ஆகணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஆனா இந்த மனுஷனுக்கு அது இல்லவே இல்ல போலயே. தப்போ சரியோ மனசுல பட்டத வெளிப்படையா சொல்லிடணும். இந்த மா நீ வச்ச சாம்பார் நல்லாவே இல்ல. சூப்பரா இருக்குமா நீ வச்ச ரசம்? சூப்பரா இருக்கு இன்னைக்கு நீ கட்டிருக்கிற புடவை. இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம்ல, ஆனா எதுவுமே சொல்லாம ஒரு மிஷின் மாதிரி இருக்காரு அப்படின்னு திவ்யா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் இடையில கிச்சன்ல அவங்க பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க. நானும் மனுஷிதானே, காலையில எந்திரிச்சதுல இருந்து எவ்வளவு வேலை அவருக்காக பாக்குறேன். நெத்தியில வைக்கிற பொட்டாகட்டும், கட்டுற சேலையாகட்டும், வாசல்ல போடுற கோலமாகட்டும், சமைக்கிற சமையலாகட்டும், அலமாரியில துணிகளை வகை வகையா மடிச்சு அடுக்கி வைக்கிறதா கூட இருக்கட்டும், எதையாச்சும் பார்த்து ரசிச்சு ஒரு வார்த்தை பாராட்டுவாருன்னு பார்த்தா ஜடம் மாறி இருக்காரு. மனுஷனா பிறந்தா பிடிக்குது பிடிக்கல, நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு ஏதாச்சும் சொல்லணும். ஆனா இந்த மனுஷன் என்னடான்னா இப்படி குத்து கல்லாட்டம்லாம் இருக்காரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சி போகுது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவருக்கு அப்படின்னு கல்யாணம் ஆகி வந்த 3 மாசத்துக்குள்ள திவ்யா அவங்களோட மன குமுறல் எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம தானே வாய் விட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. திவ்யாவோட அப்பா இறந்து 2 வருஷங்கள் தான் ஆகுது. அவங்களுக்குன்னு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல. இப்படிப்பட்ட நிலையில தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து என்ன செருங்க.

0: விதமா வித்தியாசமான ஃபுட்ஸ் தேடி தேடி டேஸ்ட் பண்ற ஆளா நீங்க? இந்த வீக்கெண்டுக்கு குடும்பத்தோட ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போலாமா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி துறை சார்பா ராமேஸ்வரம் தமிழ்நாடு ஹோட்டல் அமுதகம் உணவகத்துல வர மே 15, 16, 17 தேதிகள்ல மதியம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நடக்க போகுது கொங்கு நாட்டு சைவ உணவு திருவிழா. விழால கலந்துக்க கால் பண்ணுங்க 9566968930. கொங்கு நாட்டு உணவுகளை ஒரு பொடி பிடிக்கலாமா? ஆசி மருத்துவமனையின் 3வது கிளையின் இலவச மருத்துவ முகாம் வரும் மே 17 அன்று தங்கச்சிமடம் சூசையப்பர் ஆலய வளாகத்தில் நடைபெற உள்ளது. எலும்பு முறிவு, முதுகுவலி மற்றும் வலி நிவாரண சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆசிக் அமீன், சர்க்கரை நோய், இதய நோய் மற்றும் குடும்ப நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுஹைல், பெண்கள், குழந்தைகள், மகப்பேறு மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் கிருத்திகா மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் பொதுநல மருத்துவர் டாக்டர் அஜித் குமார் என அனுபவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படும். எக்ஸ்ரே, இசிஜி, பிசியோதெரபி வசதி மற்றும் 24 மணி நேர சேவை. மே 17 மட்டும் இரத்த பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே எடுக்க 50% தள்ளுபடி. வாங்கும் அனைத்து மருந்துகளுக்கும் 20% தள்ளுபடி. ஆசை மருத்துவமனை, செகண்ட் ஸ்டாப் தங்கச்சி மடம். தொடர்புக்கு 9344645764.
1: உங்க பார்க்கிங்ல காரு, வேனு, மினி லாரி எல்லாமே நிக்குது, ஆனா டைல்ஸ் உடையவே இல்ல.
2: இது அனுஜ் டைல்ஸ் மாலோட பார்க்கிங் டைல்.
1: அதுல என்ன ஸ்பெஷல்?
2: ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ், 15 டன் வெயிட் வரைக்கும் தாங்கும். 300க்கு மேல டிசைன்ஸ், ஸ்ட்ராங்கா பார்க்க ஸ்டைலா இருக்கும்.
0: அனுஜ் டைல்ஸ் மால் பார்க்கிங் டைல்ஸ், பார்க்கிங்கும் இப்பொழுது பிரீமியம் லுக், 10 லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000. வெயிலுக்கு எந்த டிரஸ் போட்டாலும் எரியுதுமாலா அப்படின்னுதான் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்காகவே
4: குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா
3: அப்படின்னு குழு குழு சூப்பர் சம்மர் ஆஃபரோட சம்மர் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸில். விலையோ குறைவு, தரமோ நிறைவு. இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் அயுக்கான் டெக்ஸ்டைல்ஸுடன் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: சின்ன சின்ன ஆசை அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுல நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, உன் வாழ்க்கை நிம்மதியாவும் பிரகாசமாவும் மாறும்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி திவ்யாக்கு ஒரு வழியா கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா எப்பவுமே நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுதானே, அதே மாதிரிதான் திவ்யாவோட வாழ்க்கையிலயும். தன் வீட்டுக்காரர் அவங்க கிட்ட தண்ணி வேணும்னு கேட்டா கூட திவ்யாவோட மாமியார் தான் கொண்டு போய் கொடுக்கணும். தெரியாம அவங்க எடுத்துட்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டார். இந்த வேலைக்கு இந்த ஆள் தான், இவங்கதான் வந்து பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு வச்சிருவாரு. குளிக்க போகும்போது துண்ட கூட திவ்யா கொண்டு வந்துதான் கொடுக்கணும். அதுக்கு மாறா ராஜகோபாலோட அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கும் கோவப்படுவாரு. ராஜகோபால் குளிக்க போறாருன்னு தெரிஞ்சாலே திவ்யா அவர் போடுற உள்ளாடையில இருந்து எல்லாத்தையும் செட்டா எடுத்துட்டு போய் கட்டில்ல வச்சிடணும். ஒரு துணிய அவங்க மிஸ் பண்ணா கூட சரமாரியா திட்டுவாரு. திவ்யா சமைச்சிட்டு இருக்கும் போதும் சரி, திவ்யா சமைக்காம இருக்கும் போதும் சரி, கிச்சன் பக்கம் கூட வரமாட்டாரு. மருமக வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா ராஜகோபாலோட அம்மா அவங்க பாக்குற எல்லா வேலைகள்ல இருந்தும் ஒதுங்கிக்கிட்டாங்க. ஆனா திவ்யா அதுக்காக கவலைப்பட்டதே இல்ல. அவங்களோட ஆசை, ஏக்கம் எல்லாமே ஒரு சின்ன பாராட்டு மட்டும்தான். அது தனக்கு கிடைச்சிடாதா, மனசு விட்டு தான் வீட்டுக்காரர் தான் கிட்ட பாராட்டிட மாட்டாரான்ற எண்ணம் மட்டும்தான் திவ்யாவோட மனசுல நிறைஞ்சு இருந்துச்சு. வீட்டு வேலைகள் எல்லாத்திலயும் தன்னை முழுசா ஈடுபடுத்திப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்றது, கோலம் போடுறது, சமைக்கிறது, பாத்திரங்களை கழுவி போடுறது, துணிமணிகளை துவச்சு காய வச்சு அதை மடிக்கிறது, அப்புறம் அதை அயன் பண்ணி கொடுக்கறது, தேவையான துணிகளுக்கு மட்டும் வீட்டுக்குள்ளேயே அயன் பண்ணிக்கிறது, வெளிய சொந்த அப்புறம் வெளியில போய் அயன் பண்ணக்கூடிய துணிகளுக்கு வெளியில இருக்கிறவங்கள்ட்ட போய் இஸ்திரி போடுறதுன்னு ஒவ்வொரு வேலைகளையும் பார்த்து பார்த்து நுணுக்கமா திவ்யா பண்ணுவாங்க. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்றதுனால திவ்யாவோட மாமியாருக்கு எந்த பாரமுமே இல்லாம இருந்துச்சு. அவங்க பையன் குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் அவங்க எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும்தான் திவ்யாவோட மாமியார் பண்ற வேலையாவே இருந்துச்சு. சரி, வீட்டுக்காரர் தான் தன்னை பாராட்ட மாட்டேங்கிறாரு, அத்தையாச்சும் ஏதாச்சும் பாராட்டுறாங்களா அப்படின்னு திவ்யா அதுக்கும் வேதனைப்பட்டாங்க. அவங்க அத்தை என்னடான்னா, திவ்யாவ அவங்க பையனை மாதிரியே எந்த வகையிலயும் பாராட்டாம அவங்க மனச சந்தோஷப்படுற மாதிரி எதுவும் பேசாம இறுக்கமா கல்லுனி மாங்க மாதிரியே இருப்பாங்க. அதுவும் திவ்யாவோட மனச ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு தன்னோட புகுந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தன்னை நல்லா பாத்துக்கணும், தன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், தன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா திவ்யாவோட புகுந்த வீட்டுல அப்படி நடக்கவே இல்லை. ஏக்கங்களும் வேதனையும் திவ்யாவோட மனசுல பொறையோடி போச்சு. ரொம்ப நாளா அது அவங்கள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? சின்ன சின்ன ஆசை அப்படின்ற கதைய அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4.

0: சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வரும் May 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை FM 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை May 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி,
2: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
1: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
2: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
1: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும், அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
2: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட, நான் 2 ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
1: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
2: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
1: செபியா?
2: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
1: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருதே, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
2: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
1: ஏன்?
2: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
1: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
2: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் 1000 புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
1: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
2: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
1: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
2: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
0: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. கடல் ஓசை FM 90.4 அன்பான உள்ளங்கள் கூட நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்றேன். இன்னைக்கு வரைக்கும் என் மாமியாரோ புருஷனோ ஒரு வார்த்தை கூட என்ன பாராட்டினதில்ல. மாமியார கூட விட்டுறலாம், ஆனா கட்டின புருஷன் அவராச்சும் பாராட்டலாம்ல. ஏதாச்சும் உன்னால நல்ல வார்த்தை பேசலாம்ல. நான் ஒன்னும் ரோபோ இல்லையே, எனக்கும் மனசெல்லாம் இருக்குல்ல. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னு கூடவா அவர் மனசுல இடம் பிடிக்கல? நான் பண்ண எதுலையுமே அவர் திருப்தி படலையோ? இல்லன்னா இன்னும் நான் நல்லா வேலை பார்க்கணுமா? அவர் மனசு நோக்குற மாதிரி நான் எதுவும் பண்ணிருப்பனோ? கல்யாணம் ஆகி 3 என்ன, 3.5 ஆக போகுது. ஆனா இப்ப வரைக்கும் அவர் என்கிட்ட மனசு விட்டு சிரிச்சு பேச நான் பார்த்ததே இல்ல. என் ஆதங்கத்தை நான் யாருக்கிட்டதான் கொட்டுவேன்? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும்? என்னோட உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த முயற்சியை நான் எடுத்தே ஆகணும். அந்த மனுஷன் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரட்டும். என்னோட ஆதங்கத்தை அவரை பார்த்து நேரா கொட்டி தீத்துறேன். அப்பதான் அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இல்லனா இந்த மிஷின் வாழ்க்கையில நான் தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் ஆகட்டும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், அவரை பார்த்து நேருக்கு நேரா கேட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு தெளிவான முடிவோட இருந்தாங்க. சாயந்தரம் எப்ப தன்னோட வீட்டுக்காரரு வீட்டுக்கு வருவாருன்னு வாசல்லயே காத்துட்டு இருந்தாங்க. வேலை முடிச்சு ராஜகோபால் வீட்டுக்கும் வந்துட்டாரு. வாசல்ல தன்னோட மனைவி அவருக்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்ததும், என்ன திவ்யா ஏன் வாசல்ல நிக்கிற, எப்பயும் உள்ளதான இருப்ப? இல்லங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும். அதான், உள்ள என்னால இருக்க முடியல. எப்ப நீங்க வருவீங்கன்னு வாசல்லயே பார்த்து காத்துட்டு இருக்கேன். என்ன அப்படி தள்ள போற விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர சொல்லு, சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. இல்ல இல்ல, நீங்க ரூமுக்கு முதல்ல வாங்க, வெளியில வச்சுலாம் இதை பேச முடியாது. நீங்க உள்ள வந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட நான் நல்லா பேச முடியும். சரி, நான் கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு வரேன், அப்புறமா நீ என்ன சொல்லணுமோ சொல்லு. அம்மா இங்க, அத்தை உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, நீ ரூமுக்கு போ, நான் கொஞ்சம் நேரத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபால் கை கால் முகத்தெல்லாம் கழுவுறதுக்காக பாத்ரூம்க்கும் போயிட்டாரு. தன் மனைவி தன்னை பார்த்து என்ன சொல்ல போறாங்களோ ஏது சொல்ல போறாங்களோன்ற எண்ணம் மட்டும் ராஜகோபாலோட மனசு முழுக்க இருந்துச்சு. திவ்யா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆகிருக்கோன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சி அன்பான உள்ளங்கள் கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: சின்ன சின்ன ஆசை அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அன்பான உள்ளங்கள் கதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திவ்யா, என்ன சொல்லணுமோ சொல்லு, ஆனா தெளிவா உன் மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா பேசிரு. இந்த மூடி மறைச்சு பேசுறது, உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேசுறது இதெல்லாம் வேணாம். எனக்கு அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டேன்னா அப்புறம் வரவே மாட்டேன். நீயும் என்ன அப்புறம் தொந்தரவு பண்ண கூடாது, ஓகேயா? ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளுங்க. என்னை பார்த்தா மிஷின் மாதிரி தெரியுதா என்ன? காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏன் ராத்திரி கிச்சன்ல பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன பாராட்டு, ஏன் நல்லா பண்றமா வேலை அப்படின்னு மனசார ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஏன் அப்படி சொன்னா என்ன? அத்தையும் சரி நீங்களும் சரி, ஏன் என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த வீடு புதுசு, நீங்க எல்லாருமே புதுசு, இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் நான் இங்க இருக்கேன். அப்படி இருந்தும் என்ன ஒரு ஆளாவே நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க? என் ஆதங்கத்தெல்லாம் நான் யார்கிட்ட போய் கொட்டி தீக்கிறது? எங்க அம்மா கிட்ட போன் பண்ணி சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயமே இல்லையா? எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்க முடியும்? என்னோட மன வேதனைகளுக்கெல்லாம் நான் யார்கிட்ட போய் ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியும்? உங்ககிட்ட தானே வெளிப்படுத்த முடியும். அதான் யார் எனக்கான நபரோ அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு தலை போற வேலையா இருந்தாலும் நான் சமைச்சு கொடுக்கலனா நீங்க ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போக முடியுமா? என்னதான் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் உட்கார்றது கூட நேரமே இல்லாத அளவுக்கு வேலை இருந்தாலும் நான் துணி தவிச்சு போடலனா அந்த துணி காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதை மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக முடியுமா? இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன பாராட்டு கொடுக்க மாட்டீங்களாங்க? ஏன் என்ன நீங்க மனசார பாராட்டினாதான் என்ன? ரொம்ப ஆசையா உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைப்பேன். காரம் சரியா போட்டிருக்கமா, உப்பு சரியா போட்டிருக்கமா, அந்த மனுஷனுக்கு பிடிக்குமான்னு ஒவ்வொன்றத்தையும் நுணுக்கமா அழகா ரசனையோட பண்ணுவேன். ஆனா இருக்கிற வேகத்துல வேக வேகமா சாப்பிட்டுட்டு கைய கழுவிட்டு அப்படியே போயிருவீங்க. சாப்பாடு நல்லா இருக்குமா, நல்ல வாசனையா இருக்குமா, நல்லா பண்ணிருக்கமான்னு ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வராது. அதுக்கான காரணத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற எதுவும் நான் உங்ககிட்ட கேட்கல. அப்புறம் ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்களே, பேசிட்டு நீங்க மீட்டிங்கு போய் உட்காந்துருங்க, எப்ப முடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா என்னோட கேள்விக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து பதில் வேணும், அது மட்டும் கிடைக்குமா அப்படின்னு மட மட மடன்னு திவ்யா அவங்களோட ஆதங்கம் எல்லாத்தையும் தன் வீட்டுக்காரர் மேல கொட்டி தீத்துட்டாங்க. அவங்க பேசுற வரைக்கும் ஆரம்பத்தில இருந்து முடிவு வரைக்கும் ராஜகோபால் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டாரு. அவங்க மனைவியோட கேள்விக்கு அவரோட பதில் என்னவா இருந்திருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: இந்த மொட்டை மாடியில் நடந்த கால் ரொம்ப லைட்டா இருக்குப்பா.
1: அப்பா இது அனுஜ் டைல்ஸ் மாலோட அக்கு பிரஷர் கூல் ரூப் டைல் பா.
0: டைல்ல அக்கு பிரஷரா?
1: ஆமாப்பா, நடக்கும் போதே பிரஷர் பாயிண்ட்ஸ் ஆக்டிவ் ஆகும், ரத்த ஓட்டம் சீராகும், மேல வெயில் பட்டாலும் 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணிரும், அதனால வீடு கூலிங்கா இருக்கும்.
0: அப்ப ஸ்லிப் ஆகாதா?
1: இல்லப்பா, இது மேட் ஆன்டி ஸ்லிப் பினிஷ், பாட்டிமா குழந்தைங்க எல்லாருக்கும் சேஃப்.
2: தமிழ்நாட்டின் முதல் அக்கு பிரஷர் கூல் ரூஃப் டைல் அனுஜ் டைல்ஸ் மால், பல லட்சம் சதுர அடி லைவ் டிஸ்பிளே, 7000+ டிசைன்ஸ். அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க அலைபாயுதை நிகழ்ச்சி, கடல் ஓசை FM 90.4. நேயர்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சாரி திவ்யா, நீ செய்யறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இல்லைன்னா தானே நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். நல்லா இருந்தா எதுவும் சொல்றதே இல்லை, அது எங்க வீட்டோட வழக்கம். அதான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருந்தோம். நீ நல்லா சமைக்கிற திவ்யா, ருசியா பண்ற, வீட்டை சுத்தமா வச்சுக்கிற, துணிகள் எல்லாம் அழகா மடிச்சு வைக்கிற, இதெல்லாமே சாதாரண.

ஒரு மனைவி பண்ற கடமைகள் தானே, ஆனாலும் ஏன் பாராட்டணும் அப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் தோணல. நீ எதிர்பார்த்திருப்பேனோ எனக்கு இது வரைக்கும் தோணல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இனிமே பாரு அசத்திர அசத்தி அப்படின்னு சிரிச்ச முகத்தோட தன் வீட்டுக்காரர் சொன்னதுக்கு அப்புறம்தான் திவ்யாக்க நிம்மதியாவே இருந்துச்சு. காலையில பொழுதும் விடிஞ்சிச்சு. ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜகோபால் சாப்பிட உட்கார்ந்தாரு. அவர் அம்மாவும் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட உட்கார்ந்துட்டாங்க. திவ்யா அன்னைக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி பண்ணி வகை வகையா மூணு சட்னி பண்ணிருந்தாங்க. மல்லி சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு மூணுமே கமகமா மனத்தோட இருந்துச்சு. இட்லிய சுட சுட எடுத்துட்டு வந்து தட்டுலையும் வச்சாங்க. அந்த இட்லிய விரல் வச்ச தொட்டு பார்த்துட்டு, ச என்ன இட்லி இது, மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்களே அது மாதிரில இருக்கு, அப்படியே பொசு பொசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கு, ஏன் மனைவியா பண்ணா? திவ்யா இட்லி சூப்பரா இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் ராஜகோபாலோட வாயில இருந்து வரும்போது அவங்க அம்மா திகைச்சு போய் அவரை உத்து பார்த்தாங்க. ஏன் பையனா அப்படி பேசுறான் அப்படின்னு அவங்களுக்கு இருந்திருக்கும் போல. திவ்யா சிரிச்ச முகத்தோட அடுத்த சட்னி எடுத்து ஊத்துனாங்க. அதுவும் ஒவ்வொரு சட்னியவும் பார்த்து பார்த்து ஊத்துனாங்க. அட அட அட, சட்னியா இது, தேவாமிர்தம் மாதிரில இருக்கு, மல்லி சட்னி அல்டிமேட்டா இருக்கு, மல்லிகைப்பூ இட்லிக்கு மல்லி சட்னி வேற லெவல் காம்போ, போ செம்மையா இருக்கு. அந்த தேங்காய் சட்னியை கொஞ்சம் எடுத்து ஊத்து. இந்த ஊத்துறேங்க. இது தேங்காய் சட்னியே இல்ல, தேவலோகத்துல கிடைக்கிற ஏதோ ஒரு அருமையான சாப்பாடு போல. கடலை பருப்பு எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணிருக்க, வாய்க்கு வாய் பருப்பு நல்லா மெல்ல முடியுது, காஞ்ச மிளகாவ நல்லா வறுத்திருக்க, அது மொறு மொறுன்னு இருக்கிறது கடிச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்க திவ்யா, நான் வயிறார சாப்பிட்டு ரொம்ப திருப்தியா உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு தன் மனைவிய பார்த்து ராஜகோபால் பேசும்போது, ஏண்டா நானும் 25 வருஷமா உனக்கு இட்லி சுட்டு போட்டுட்டு இருக்கேன், விதவிதமா சட்னி பண்ணியும் கொடுத்துருக்கேன், சில சமயம் 2 சட்னி கூட பண்ணிருக்கேன், ஒரு நாளைக்காச்சும் இந்த மாதிரி பாராட்டு இருக்கியா? என்னடா இன்னைக்கு மட்டும், என்னமோ இன்னைக்கு மட்டும்தான் இட்லியும் சட்னியும் பாக்குற மாதிரி பேசுற, இது வரைக்கும் வாழ்நாளையும் இட்லியை பாக்காத மாதிரில இருக்கு அப்படின்னு ராஜகோபாலோட அம்மா கோபம் கலந்த சிரிப்போட கேக்கும் போது, அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியாம தன் வீட்டுக்காரரு திரு திருன்னு முழிக்கிறத பார்த்து மனசுக்குள்ளேயே திவ்யா சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாங்க. அப்போதான் திவ்யாக்க நிம்மதியா இருந்துச்சு. காலப்போக்குல திவ்யாவோட மாமியாரும் அவங்க மருமகள நல்லா பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட திவ்யாவோட மாமியார் அவங்கள பாராட்டி ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து திவ்யாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. போயிட்டு வரேன்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, ஆனா உண்மையிலே மெழுகுவர்த்தி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
1: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
0: ரெண்டு நாளா கடக்கரிலே படுத்திருந்தன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
1: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
0: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
1: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கிற மேசு, எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேயர்கள் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்பிழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸ எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்னா. எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, மாமா, மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: சம்மரை சமாளி. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கோடை காலத்துல குழந்தைகள் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல அம்மாக்கள் வீட்டுல உள்ளவங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோடை காலத்துல வெயில் கொஞ்சமா இல்லங்க, நிறையவே கடுமையா இருக்கிற நேரம்னு கேட்டீங்கன்னா காலை 10 மணில இருந்து மதியானம் 2 மணி வரை. அந்த ஒரு நேரத்துல சூரியனோட புற ஊதா கதிர்கள் கடுமையா இருக்குமா? இந்த நேரங்கள்ல அம்மாக்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி பிறந்த குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகாதது சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தையோட சருமம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது, சூரியனோட கதிர்களுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகிரும். அதனால நண்பகல்ல கூட்டிட்டு போறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒருவேளை நண்பகல்ல கொண்டுதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இருந்தா கூட கை குழந்தைகளை ஒரு காட்டன் துணியால போத்தினபடி கொண்டு போகலாம்.
0: சம்மரை சமாளி, நம்ம கடல் ஓசையம் 90.4. சொந்தமா தொழில் பண்ண ஆசைப்படுற பெண்ணா நீங்க? ஆசை இருக்கிற அளவுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் இருக்கிற அளவுக்கு உழைக்க தயாரா? தடைகள் பல வந்தாலும் அது உடைச்சிட்டு முன்னேறுவீங்களா? அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தான். வர மே 20 உலக தேனி தினத்தை முன்னிட்டு பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை சார்பா பெண்களுக்காக மட்டுமே ஒரு நாள் தேனி வளர்ப்பு பயிற்சி நடக்க போகுது. நேரடியா தேனி வளர்ப்பு பண்ணிலேயே பயிற்சி நடக்க இருக்கு. இந்த பயிற்சியில நீங்களும் கலந்துக்க ஆசைப்பட்டா கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களோட பேரை மே 15 கண்டிப்பா முன்பதிவு செய்யணும். மறந்துடாதீங்க, முந்துபவர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் மட்டுமே முன்னுரிமை என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்து அடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலது கை?
1: தெற்கு பக்கம்.
0: இடது கை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: உன் இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று சக்திவேல் மற்றும் பிரியங்கா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: போடா பக்கோடா, அட நேற்று சுட்ட நமுத்து விட்ட பழைய பக்கோடா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு பாம்பன் ஊராட்சியின் அறிவிப்பு. பாம்பனை சுற்றியுள்ள திருமண மண்டபங்கள், உணவகங்கள், பேக்கரி மற்றும் இதர விற்பனையாளர்கள் தங்கள் கடைகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் உணவகங்கள் மற்றும் திருமண விழாக்களில் சாப்பிடுவதற்கு கம்ப்யூட்டர் இலைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. மேற்கொண்டு பிளாஸ்டிக் பயன்படுத்துவது தெரிய வருமானால் பாம்பன் ஊராட்சி சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு 10,000 முதல் 30,000 வரை அபராத தொகையும் விதிக்கப்படும் என பாம்பன் ஊராட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நமது பகுதியை பிளாஸ்டிக் இல்லா பகுதியாக மாற்றுவோம், சுற்றுச்சூழல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இந்த அள்ளி ஏன் சிரிக்கிறது தெரியுமா?
3: ஏன் சிரிக்குது?
2: அதனுடைய காதலன் சந்திரன் இருக்கானே, அவன் வந்துட்டானா, அதுக்காக சிரிக்குது.
3: ஓஹோ, அந்த அள்ளிக்கு மட்டும்தான் காதலன் இருக்கான? என்ன, எனக்கும் தான்.
2: உனக்கு
3: ஒண்ணும் இல்ல.
2: உனக்கு சொன்ன

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போனொரு வங்கி கொடியாடு சுள்ளும் வாலிபம் ஏங்குது இணையுது இளமையின் புகழ்பாடு
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கண்ணழகு சிங்காரிக்கு வெள்ளிரண்டி கண்ணினைத்தேன், காதலுக்கு சீதனமாய் இதயத்தையே கொண்டு வந்தேன். கண்ணழகு

0: மச்சான், ஏண்டா ரெண்டு நாள் டல்லாவே இருக்க?
1: கொஞ்சம் காசு தேவைப்பட்டுச்சுரா. நீ வேற தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்ட, அதான் மொபைல் லோன் ஆப் மூலமா ஒரு 5000 ரூபாய் வாங்கினேன். இப்போ என்னடானா, ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10000 ரூபாய் கட்டணும்னு சொல்றாங்க.
0: என்னடா சொல்ற, பேசாம கட்ட முடியாதுன்னு சொல்லு.
1: இல்லடா பிரபு, அப்படி காசு கட்டலனா என்னோட மொபைல்ல இருக்கிற எல்லா நம்பருக்கும் நான் லோன் வாங்கிட்டு கட்டாம ஏமாத்துறேன்னு மெசேஜ் அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
0: சொன்னா சொல்லிட்டு போறான். விடுறா மச்சான், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா?
1: அது மட்டும் இல்லடா, அப்படி எஸ்எம்எஸ் அனுப்பியும் காசு கட்டலனா லோன் கட்டும் போது போட்டோ கொடுத்துப்போம்ல, அந்த போட்டோவை அசிங்கமாவும் ஆபாசமாவும் மார்பிங் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு அனுப்பிடுவோம்னு சொல்றாங்கடா.
0: சரிடா, இப்ப என்னதான் செய்ய போற?
1: தெரியலையே.
0: சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் பண்ணுவோம், இல்லனா 1930 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவோம். வா.
2: லோன் ஆப்பை தவிர்த்திடுங்கள், இணைய வழி குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழு

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. ஏ

0: பூங்கொடி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்க உரி ஆகிவிடும் போல இருக்கலாம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 21 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு உள்ளது எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்டலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நல்லது.

என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போ.

0: எப்பா என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சொல்லுறமா, ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்ன விஷயம்?
1: ஐயோ உமா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நம்ம ஊர்ல டவர் வைக்கிறதுக்கு எங்க இடம் தான் சரியா இருக்கான். அந்த இடத்துக்கு 40 லட்சம் அட்வான்ஸும் மாசம் 40,000 ரூபாய் வாடகையும் தர்றாங்களாம்.
0: ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டியா?
1: இல்ல உமா, நாளைக்கு தான் பட்டா மத்த ரசீதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க.
0: நீ எதுவும் குடுக்கல. இப்படித்தான் போன வாரம் எங்க அக்காவுக்கு கால் வந்து ரசீது பட்டா எல்லாத்தையும் குடுத்துட்டா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பண செலவாகும், அதையும் கட்டிருங்க, மொத்தமா அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டிட்டா. இப்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பட்டாவும் போச்சு, கட்டின காசும் போச்சு.
1: நல்ல வேலை உமா, இப்ப வாச்சும் சொன்னியே, இல்லைன்னா நானும் ஏமாந்திருப்பேன்.
2: இது போல் வரும் குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அழாத கண்ணா, என் ராசா என்ன? ஐ அழாதடா, அழாத.

0: சுரேஷே வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
1: ரமேஷ் வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
0: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
1: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
0: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
2: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: என்ன முத்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற, நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சல்லடையில சலிச்சா ஒருத்த மிஞ்ச மாட்டான். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்?
2: ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குதியாட்டம் போட்டோம். அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் தராத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர குணத்துக்கு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.

0: டேய், என்னடா சோகத்துல இருக்க? என்னாச்சு?
1: உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் இருக்குமா?
0: எதுக்கு அவ்வளவு பணம்?
1: சொல்றேன், ஆனா வேற யார்கிட்டயும் இத சொல்லிடாத.
0: சொல்ல மாட்டேன். என்னாச்சுன்னு சொல்லு.
1: என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க.
0: என்னடா சொல்ற? ஏன்?
1: ஆமா, வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு கடத்தல் பொருள் என்னோட அட்ரஸ்ல என்னோட ஆதார் ஐடி யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களாம். அந்த கேஸ் என் மேல வந்து விழுந்துடுச்சான். அதை விசாரிக்கிற ஆபீசர் டெல்லியில இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 10 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க. என் லைஃபே போச்சு.
0: என்னடா என்னென்னமோ சொல்ற, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு?
1: 3 நாளா இந்த பிரச்சனையில தான் அலைஞ்சிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேசினப்போ கூட எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனா டெல்லியில இருந்து கிரைம் பிரான்ச் ஆபீசர் என்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அவங்க கிட்டதான், சார் எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, எப்படியாச்சும் என்னை இதுல இருந்து வெளியிட்டுருங்க சார்னு கெஞ்சி கேட்டேன். அதனால ஒரு 2 லட்சம் கட்டுனா இதுல இருந்து எப்படியாச்சும் நீ வெளியே விட ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நானும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க.
0: ஓஹோ, இதுவா விஷயம்?
1: நானே பயத்துல இருக்கேன். இப்ப நீ ஏன் சிரிக்கிற?
0: பயப்படாத, நம்ம இந்தியால டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. போன்ல பேசி இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ முடிக்கிறதோ அதுக்கு அமௌண்ட் பே பண்ண சொல்றதோ ரொம்ப தப்பு.
1: அப்போ யா கூட பேசினது?
0: அது யாரோ ஃப்ராட் டீம்டா. நல்ல வேலை காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்டயாச்சும் விசாரிச்சியே. நம்மள கொஞ்சம் பயமுறுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமோன்னு நம்மளையே நினைக்க வச்சு இந்த மாதிரி நம்மள ஏமாத்தி பணம் கட்ட வச்சிடறாங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா பயப்படக்கூடாது, அத தெளிவா விசாரிக்கணும்.
2: டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சட்டத்திற்கு புறம்பானது. யாராவது காவல் அதிகாரி என்று போன் மூலமாகவோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ பேசி வழக்கு பதியப்பட்டுள்ளது, அதற்கு பணம் செலுத்த வேண்டும் என்று கூறினால் அச்சப்பட வேண்டாம். தைரியமாக காவல் அதிகாரிகள் அல்லது வழக்கறிஞர்களிடம் விசாரித்து தெளிவு பெறுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.